வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக்க மாதம் 29 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனிதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணம்

0: பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:02. இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும். வான் சிறப்பு அதிகாரத்தில் குரல். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம், வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. இக்குரலுக்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. குரல் மீண்டும். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம், வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இக்குரலுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. இதுவரை குரலும் விளக்கமும் கேட்டோம்.

0: இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சான்றோ சிந்தனை, கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் ஷர்மிளா பானு அவர்கள்.
2: தினமொரு கவிதை. கவிதை என்றவுடன் அது கவிஞனின் வேலைத்தானே, நமக்கு என்ன என்று நினைக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாமலேயே ஒவ்வொரு நாளும்.
3: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in the Netherlands late last night on the second leg of his five-nation tour aimed at deepening India's

காலை தென்றல் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:18:58. இனி எம் ஹனிஃபா பாடியது

உலகத்தை அறிவதை விட உனது பலம், பலவீனம் மற்றும் உனது ஆன்மாவை அறிவதே மிகச்சிறந்த ஞானம். உன்னை நீ சரியாக புரிந்து கொண்டால் வெளி சூழ்நிலைகள் உன்னை பாதிக்காது. கௌதம புத்தரின் இந்த சிந்தனையுடன் காலித்தின்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பது

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.

0: இன்று காலை 11:02 படித்ததில் பிடித்தது. 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்கியது. நேரில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம்.
1: வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு

0: மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்குள்ள காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா

0: அந்த தண்ணியை தொட்டி வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வல்வமாக. நன்றி.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டுக்கு 6000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
2: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: நேற்று நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவர் அனுபவம், தேன்வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. காலையில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு

0: திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்ப தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12 வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.

0: நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் இரண்டு கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இரண்டாம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை CBI கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 6:55. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா. இந்த நிகழ்ச்சியில டெய்லி உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நிறைய பேர்த்தோட வீட்டுல வந்து சண்டே ஆனாலே வந்து சிக்கன் மீன் அந்த மாதிரி எல்லாமே வந்து எடுப்போம். பட் ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோம், டீப் ஃப்ரை வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஆயில் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஆஹா, இந்த ஆயில் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம், மறுபடியும் சமைக்கலாம் அப்படின்னு

0: பயன்படுத்தின எண்ணெயவே நிறைய வீடுகள்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க. இந்த சின்ன பழக்கம் ஒரு புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்றது எவ்வளவு பேருக்கு தெரியும். சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமையல் எண்ணெய வீணாக்க கூடாது அப்படின்றதுக்காகவே சிக்கன், மீன், அது மட்டும் இல்லாம நிறைய இந்த பப்படம் பொரிக்கிறது இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் வந்து பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா பல ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் வருங்க. அதுல முக்கியமான ஒரு நச்சு பொருள் பாத்தீங்கன்னா டிரான்ஸ் கொழுப்பும் ஃப்ரீ ராடிக்கலும் திரும்ப திரும்ப சமைக்கும் போது அந்த ஆயில்ல வந்து உருவாக்கப்படுது. அண்ட் முக்கியமான நாலு ஆபத்தான நச்சு பொருட்கள் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன், பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் அண்ட் டிரான்ஸ் கொழுப்பு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நச்சு பொருட்களா பார்க்கப்படுது. சோ இது ஒரு எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது கார்சினோஜெனிக் அதாவது மரபணுல மாற்றம் ஏற்பட்டு நச்சு பொருளாக மாறப்படுது. சோ அதனாலதான் ஆயில திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்றோம். இப்போ வெஜிடபிள் எண்ணெய் எடுத்துட்டோம்னா அதுல நார்மலாவே பாத்தீங்கன்னா கொழுப்பு இருக்கும், ஆனா அதிகமான வெப்பநிலை காரணமாக அதனுடைய நிலை மாறப்படுது. சோ இதுல நம்ம சும்மாவே ஆயில ஹீட் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அதுல நம்ம மீன் சிக்கன் அப்படின்றதுல எல்லாமே இந்த மீன் சிக்கன்ல எல்லாமே வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. சோ அதையும் நம்ம வந்து உள்ள போட்டு சமைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எண்ணெய்க்குள்ள போய் அது அங்கேயே தங்கிடுது. சோ நிறைய நச்சு பொருட்கள் உருவாக்குறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கு. எண்ணெய மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்கும். பட் வந்து இது ஒரு சின்ன விஷயமா நினைச்சுக்கிறீங்க. அதாவது முக்கியமா எண்ணெய் பொருட்கள் உள்ள போட்டு சமைக்கும் போது மீண்டும் மீண்டும் சூடு இன்னும் பெரிய தவறு. இப்ப எண்ணெயை குக் பண்ணி வைக்கும் போது அதுல வந்து லெஃப்ட் அவுட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணுங்க. அதோடயே வச்சிங்கன்னா மறுபடியும் அதுல இன்ஃபிளமேஷன் ஆக தானே செய்யும். ஸோ வீடுகளில் எண்ணெய் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது வழக்கமா இருந்தா கூட ஒரு பெரிய நோய்க்கு கேன்சர் வரைக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. ஸோ இப்படி நீங்க வந்து பயன்படுத்தின எண்ணெயவே திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க 200 ரூபாய் எண்ணெயை சேகரிக்கணும்னு நினைச்சிட்டு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கொடுத்து செலவு பண்ணியும் சரி பண்ண முடியாத ஒரு புற்றுநோய்க்குள்ள நீங்க வந்து போயிருவீங்க அப்படின்றத எப்பயுமே யாருமே மறந்துடக்கூடாது. என்ன டாக்டர் இப்படி நீங்க காலையில வந்து எங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து எதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு டாக்டர், என் குடும்பத்துல யாருக்குமே சர்க்கரை இல்லை எனக்கு வந்துருச்சு, என் குடும்பத்துல யாருக்குமே ரத்தம் இல்ல, கொலஸ்ட்ரால் யாருக்குமே அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள என்ன ஃபாலோ பண்றோம், குடும்பத்துல இல்ல ஓகே, நீங்க சமையல் அறையில பண்ற பல விஷய தவறுகள் தான் நம்ம ஹெல்த்ல வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்து. சோ அதனால இனிமேல் என்ன பாட்டில தொடுறீங்க அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணக்கூடிய ஆயிலா இருந்தா தயவு செஞ்சு தூக்கி வீசிடுங்க. அண்ட் எண்ணெயில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நொர மாதிரி வரும், ஒரு கெட்ட வாடை வரும், ஒரு ஃபவுல் ஸ்மெல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பழைய எண்ணெய் ஸ்மெல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க, தூக்கி வீசிடுங்க, வேற ஆயில் எடுத்து சமைக்க ஆரம்பிங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாற்றம் செஞ்சீங்கனாலே பெரிய பெரிய வியாதிகள் வராம நம்ம தடுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனிவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நடைபெறும்.
3: நேரம் 7 மணி.
4: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
5: உலகம் ஒரு பேரிடரின் தாக்கத்தை எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையேயான பதற்றம் மொத்த தேசங்களையும் கவலைக்குள்ளாக்கிய தருணத்தில் தற்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பதற்றம் மிக பெரும் சிக்கல்களை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உலகுக்கு பெருமளவு எரிபொருள் வழங்கி வந்த வளைகுடா நாடுகள் இந்த போரில் இலக்காகி உள்ளதால்

பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. உலகின் ஒரு மூலையில் நடக்கும் போர் அதற்கு தொடர்பே இல்லாத நாடுகளின் எளிய குடும்பங்களை கூட பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உலகின் மிக முக்கிய எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களும் சுத்திகரிப்பு மையங்களும் இந்த போரால் சிதைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் கொண்டுவரும் கப்பல் வழித்தடமாக இருந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்தே இந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்து வைத்துள்ளது ஈரான். மீறி பயணித்த சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதனால் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கப்பல்கள் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு இந்த நீரிணையை கடக்க முடியாமல் நடுக்கடலில் காத்திருக்கின்றன. இந்தியாவும் இந்த தாக்கத்திற்கு தப்பவில்லை. நம் நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுமார் 240 முதல் 250 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. இந்தியா தனது 90% எரிபொருள் தேவைக்கு வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது. அதேபோல இந்தியாவுக்கு ஓராண்டுக்கு சுமார் 30 மில்லியன் டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதில் சுமார் 40% உள்நாட்டில் தயாராகிறது. பெருமளவு நாம் பிற நாடுகளை சார்ந்தே இருக்கிறோம். போக்குவரத்துதான் ஒரு தேசத்தின் உயிர் நாடி. அதுதான் வளர்ச்சிக்கு அச்சாணி. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைபடும். அதன் மூலம் விலைவாசி உயர்வு ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடும் ஏற்படும். பொருளாதார சிக்கல் ஏற்படும். மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவிக்க நேரும். ஒரு காலத்தில் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு வளைகுடா நாடுகளை மட்டுமே சார்ந்திருந்தோம். இப்போது நமக்கு எரிபொருள் சப்ளை செய்யும் மிக பெரும் தோழமை நாடாக ரஷ்யா மாறியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பழங்காலம் தொட்டே ரஷ்யாவுடன் நமக்கு நெருக்கமான பந்தம் உண்டு. தற்போது நம் எரிபொருள் இறக்குமதியில் 30 முதல் 35% ரஷ்யாவிலிருந்து வருகிறது. மேலும் தேவைக்கு நாம் வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கிறோம். அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது. சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், குவைத் ஆகிய நாடுகளிலிருந்தே நமக்கு கிடைத்து வந்தது. தற்போது உலகெங்கும் ஏற்பட்டுள்ள யுத்தம் மற்றும் அரசியல் பதற்றங்களால் உற்பத்தி நாடுகளே தடுமாற்றத்தை சந்தித்துள்ளன. குறிப்பாக வளைகுடா நாடுகள். ஏற்கனவே பல நாடுகள் பொருளாதார சீர்குலைவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியா இந்த சூழலை வெற்றிகரமாக தாக்குப்பிடித்து வருகிறது. மேலும் விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் கச்சா எண்ணெய் அவசரகால சேமிப்பு மையங்களில் நாம் இருப்பு வைத்திருந்த கச்சா எண்ணெய் தற்போது கை கொடுத்து வருகிறது. தவிர ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் நிரப்பப்பட்ட 12 கப்பல்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளன. மேலும் நாம் ஏற்கனவே எத்தனால் பயன்பாடு மூலம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம். தவிர காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியையும் ஊக்குவித்து வந்திருக்கிறோம். ஆயினும் உலகளாவிய இந்த பேரிடர் நெருக்கடி தொடருமானால் இந்தியாவும் சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் நெருக்கடி முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. அதற்கேற்ப நாம் தயாராக வேண்டும். அதற்காகவே மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகிறார். கடந்த மே 10 தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு அரசு நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் நமது அண்டை பகுதியில் கடந்த 2 மாதங்களாக ஒரு பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ளது. இந்தியா அதனால் இன்னும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று யதார்த்த நிலையை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். மேலும் போர் காரணமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விலைகள் உலகம் முழுவதிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளன. 2 மாதங்களாக தொடரும் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சிகளை அரசு செய்து வருகிறது. நம் நாட்டை முதல் நிலையில் வைத்து நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவிலும் பயன்படுத்தும் எண்ணெயின் அளவை குறைப்பதும் தேசபக்திதான். இது நாட்டுக்கும் நம் உடலுக்கும் சேவை செய்வதாகும். இதனால் நாட்டின் கருவூலத்தின் ஆரோக்கியமும் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் மேம்படும் என்ற பிரதமர், அதிக அந்நிய செலாவணியை செலவழிக்கும் மற்றொன்று தங்கம் வாங்குவது.
நெருக்கடியின் போது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக

தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது. இப்போது தானம் செய்வதற்கு தேவையில்லை. ஆனால் நாட்டு நலனுக்காக ஓராண்டு காலத்திற்கு வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் நாம் தங்க நகைகள் வாங்கக்கூடாது என முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்று தனிநபர் வாகனங்கள் அதிகரித்து விட்டன. வீட்டுக்கு ஒரு வாகனம் என்றிருந்த நிலை மாறி நபருக்கு ஒரு வாகனம் என்று ஆகிவிட்டது. அதனால் எரிபொருள் தேவையும் அதிகரித்துவிட்டது. அதனால் பிரதமர் நாட்டு மக்களுக்கு இன்னொரு முக்கிய கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் காரணமாக பயணம் குறையும், எரிபொருள் பயன்பாடு குறையும், பொருளாதார அழுத்தமும் மக்களுக்கு குறையும். கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் போன்ற பல முறைகளை நாம் உருவாக்கினோம். அதற்கு மக்கள் பழகியும் விட்டார்கள். இன்றைய காலத்தின் தேவை என்னவென்றால் அதுபோன்ற நடைமுறையை மீண்டும் தொடங்குவதுதான். இது தேசிய நலனுக்கானதாக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கருத்தரங்குகள் மற்றும் விர்ச்சுவல் கூட்டங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயணங்களை குறைக்கும் விதமாக ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு முறைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசலை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை முடிந்தவரை பாதியாக குறைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணின் ஆரோக்கியத்தை கெடுப்பதாக கூறிய பிரதமர் அதற்கு பதிலாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் டீசல் பம்புகளுக்கு பதில் சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் வெளிநாட்டு தயாரிப்புகளை வாங்காமல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும். இதன் மூலம் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிப்பதற்காக வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் உள்நாட்டு சுற்றுலாவை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை தன் அன்றாட செயல்பாடுகளிலும் நடைமுறைப்படுத்தி முன்னுதாரணமாக்கியிருக்கிறார். தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 15 to 4 குறைத்துள்ளார். மேலும் தனது பயணத்தில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் 10 இருந்த தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை இப்போது 5 குறைத்துள்ளார். மேலும் அரசுக்கு சொந்தமான மற்றும் அதிக எரிபொருள் நுகரும் பழைய விமானங்களை படிப்படியாக நீக்கவும் தேவையற்ற பயண செலவுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களால் ஏற்படும் கரியமில தடத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடுவதை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கும் இந்த முனைப்புகளால் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அடையாளப்பூர்வமான இந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கும் எரிசக்தி சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. மக்களும் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று செயல்பட தொடங்கியுள்ளார்கள். எல்லோரும் கரமிணைந்து இந்த பேரிடரை எதிர்கொள்வோம், தாக்கத்திலிருந்து தப்புவோம். இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் எனக்காக காத்திரு திரைப்படத்திலிருந்து, இசை இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். அடுத்த பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து, இசை இளையராஜா, இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமைப்பித்தன். இப்போ கேட்ட இந்த பாடல் ராஜபார்வை படத்திலிருந்து, இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான க்வெஸ்டின், டெல்லியில் காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிய தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? டெல்லியில் காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிய ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது, அந்த திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும்னா ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிலை சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பதிலை சொல்லலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: சாட் ஜிபிடி கொடுத்த ஸ்பீச் ஜட்ஜ்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாம தண்டனை கொடுத்த மன்னனை பப்ளிக் ஹியரிங் கெழுத்து வந்த கண்ணகி நான்.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: முயலுக்கு கொம்பு முளைத்தால் அழகே பெண் பஞ்சே என்று கொஞ்சம் முடியாதுன்னு பயந்து விட்டாயோ.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி

என்ற கோல் கணக்கில் முகமுக நாடியை பெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாட

0: செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றவுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய 2 இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக

0: அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல்திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: கேட்டுட்டுக்கோம் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டிருந்த க்வெஸ்டின், டெல்லியில் காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிய தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? இனி கேட்கலாம்.
1: இன்று
2: ஒன்றிணைந்து அமைதியாக வாழ்வதற்கான சர்வதேச நாள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அடிப்படையாக கொண்டு சாதி, மதம், மொழி, நாடு, இன வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே சகிப்புத்தன்மை, நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்தி இவ்வுலகில் அமைதியாக வாழ்வதை நோக்கமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தபடி ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி இந்நாளில் ஒன்றிணைந்து அமைதியாக வாழ்வதற்கான சர்வதேச நாள் கொண்டாடப்படுகிறது. நாடுகளிடையே பதற்றம் மற்றும் குழப்பமான

0: ஒரு சூழல் நிலவும் தற்போதைய நிலையில் பிளவுபட்டு நிற்பதை காட்டிலும் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக உரையாடல், அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் மூலம் நம்பிக்கையை கட்டி எழுப்புதல் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
0: சர்வதேச ஒளி தினம். யுனெஸ்கோவால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்நாள் கல்வி, மருத்துவம், அறிவியல், கலை, கலாச்சாரம் மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் ஒளி எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவும், சூரிய ஆற்றல், ஃபைபர் ஆப்டிக்ஸ் உள்ளிட்ட பலவிதமான ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் நம் அன்றாட வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு பொறியாளரும் இயற்பியலாளருமான தியோடர் மைமன் அவர்கள் கண்டுபிடித்த லேசர் கதிர்கள் செயல் வடிவம் பெற்றதை நினைவு கூறும் விதமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. குறைந்த ஆற்றல் விளக்குகள், பசுமை உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஆண்டு நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று
2: கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் பொண்ணு பிடிச்சிருக்கு. படத்திலிருந்து இசை சந்திரபோஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். பிரேக் ஷோவில் இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், டெல்லியில் காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிய தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயரென? இதற்கு சரியான பதில் சொன்ன நேர்கள் சிறுமுகை சோமு கலைவாணி, பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர், கவுனம்பாளையம் லாவண்யா, விஜயகுமார் வரதராஜபுரத்திலிருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தப்பட்டி, ரங்கநாயகி ரங்கராஜ் வடவெளியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பிரபு சிங்காநல்லூர், என் பார்வதி ஃப்ரம் கணபதி, ஏ கே பிரகாஷம் ஞானாம்பிகை போகம்பட்டியிலிருந்து. இனி காலை வணக்கத்தோட தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் பதில் சொல்லியிருக்காங்க, கணேஷ் சிறுமுகை, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி மோக்குனூர் சண்முகா நகர்லேருந்து, கணேசமூர்த்தி சூலூர் கோயம்புத்தூர், மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட், சர்க்கார் கண்ணாடிப்புத்தூர் கிராமம் திருப்பூர்லேருந்து, கவின் சுந்தர், கிருத்திக், ஷர்வின், ஜெயந்த்ரா, ஜெயமித்ரா, ருத்விக், சாத்விக் பதில் சொல்லியிருக்காங்க, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, ராயப்பன் ரஜி, ஜெஃப்ரி ரீனா, பாப்பா கேஜி சாவடியிலிருந்து, குஹன் நஞ்சுண்டாபுரம், பீடம்பள்ளி வாசுதேவன், ராமகிருஷ்ணன் கொழுமுக்கொண்டான், சுதாகர் ஜீவா, ரமண முதலி புதூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அண்ட் ஒண்டிபுத்தூர் ரங்கசாமி, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு, சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, ஹோப் காலேஜ் பிரணயா, குகன், பிரமிளா ஃப்ரம் சென்னை, அலிநகரம் எஸ் மகாதேவன், மல்லே கவுண்டன் பாளையம் விமலா, வேணுகோபால் பூப்பனா, சேகர் சாந்தி, பூலவாடி.

கேட்ட பாடல் பூக்கள் விடும் தூது படத்திலிருந்து டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது, மனோ பாடியது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் சேகர், சாந்தி பூலவாடியிலிருந்து, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம், வாணி லட்சுமி முத்துகிருஷ்ணன் அவினாஷிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ஜெய் கணேஷ் ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து, கோத்தகிரி கொணவக்கரை கண்ணன், கோணமலை ஆனந்தன், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்குனுலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரியவதம்ச்சேரி, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன் அபி மூக்குனூர் சாமுண்டிபுரம், அன்புராணி சென்னையிலிருந்து, கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா, மேட்டுப்பாளையம் ரமேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கத்தோட விஸ்வம் மறந்தங்கி வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன் கனியூர் அண்ணாதுரையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இனி கேட்கலாம்

நம் வீட்டு மூலையில் ஒரு பழைய கைபேசி கிடக்கிறது. அலமாரியில் பயன்படுத்தாத மடிக்கணினி தூங்குகிறது. பழுதடைந்த தொலைக்காட்சி பெட்டி ஓரங்களில் புழுதி படுகிறது. இவற்றை நாம் அலட்சியமாக விட்டுவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் வீசும் ஒரு கைபேசி மண்ணில் மறைய 1 மில்லியன் ஆண்டுகளாகும். இந்த விழிப்புணர்வு தொடருக்காக தகவல்களை ஆய்வு செய்த போது வெளிப்பட்ட உண்மைகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. ஒரு கைபேசியில் உள்ள பாதரசம் மட்டுமே 500 லிட்டர் குடிநீரை குடிக்க தகுதியற்றதாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. ஈ கழிவை எரிக்கும் போது வெளிப்படும் நச்சு புகை பல கிலோமீட்டர்கள் வரை காற்றில் பரவுகிறது. பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினிகளில் இருந்து வெளிப்படும் ஈயம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை நிரந்தரமாக பாதிக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது. உலகில் உற்பத்தியாகும் ஈ கழிவுகளில் வெறும் 22% மட்டுமே சரியான முறையில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது.

இது 78% நம் மண்ணிலும் நீரிலும் நம்மையும் அறியாமல் கலக்கிறது. இந்தியாவின் 95% மேற்பட்ட ஈ கழிவுகள் எந்த விதிமுறையும் இல்லாத முறைசாரா தொழிலாளர்களால் கையாளப்படுகிறது. நம் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு தொழிலாளர்கள் வெறும் கைகளால் ஈ கழிவை பிரிக்கின்றனர் என்பது மனசாட்சியை உலுக்கும் உண்மை. பழைய மின்னணு சாதனங்களை குப்பையில் போடாதீர்கள். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஈ கழிவு சேகரிப்பு மையங்களில் ஒப்படையுங்கள். வாங்குவதை குறையுங்கள். பழுதானதை சரி செய்யுங்கள். உங்களுக்கு தேவையற்றது என்று நினைப்பதை தேவையானவர்களுக்கு கொடுங்கள். இந்த 3 பழக்கங்களே நம் கையில் இருக்கும் சக்தி வாய்ந்த தீர்வு. சிந்திப்போம், செயல்படுவோம், சூழலை காப்போம்.

0: கேட்ட பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் கேஜே ஏஸ்தாஸ் பி சுஷிலா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல்.

0: மருமகளே,
1: என்னம்மா? இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
0: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
0: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
0: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து?
0: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
0: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
0: நீங்க வேற அம்மா,
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: கனியூர் அண்ணாதுரை, நெலிமேடு பூங்குழலி, நாகராஜ சோழன், சகாதேவன் சரசு, பெரியநாயக்கம்பாளையம் பதில் சொல்லியிருக்காங்க. கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், தொட்டம்பாளையம் திவ்ய பாரதி, கலைவாணன், ஹர்ஷா, நங்கவள்ளி ராஜாராம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் திரவியம் பதில் சொல்லியிருக்காங்க. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, சிவானந்தா காலனி, எஸ் பழனி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு பகுதியிலிருந்து கே என் பாளையம் பேச்சுமுத்து, வீரதுறை அரியலூர், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குளி, பரிமளம் வெங்கடாபுரம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன், யஷ்வந்த், சேலம் இரும்பாலை வெங்கடேஷ் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏரிப்பாளையம் கலை, ஹேமா, சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர், ஏரிப்பாளையம் பகுதியிலேருந்து. இதே போல் நமக்கு ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன், பூபாலன், பூபால், பல்லப்பாளையம் கோயம்புத்தூர்லேருந்து, இந்து பிரியா, தேவ் கிருஷ்ணா, அலிநகர், எஸ் மகாதேவன், பாபு முல்லக்காடு, விஜயகுமார், இளங்கோவன், சாய் பவி பதில் சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரை மகாலிங்கம், கலை ஹேமா பதில் சொல்லியிருக்காங்க. பழனிசாமி, செந்தில் பிரபு, லோகேஸ்வரன், ரவி, ஜெய கிருஷ்ணாபுரம், சகானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, குணசேகரன் பணப்பள்ளி ஆனக்கட்டியிலிருந்து, நாகராஜ், யதுநந்தனன், பிரேமவிலிங்கிரி கருமத்தம்பட்டி, சிவகுமார், கல்யாணி, எஸ் பழனி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனந்தன், அஜய், நமுனா, நாகராஜ். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டின், டெல்லியில் காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிய தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் ரோட் ரேடார் இனிஷியேட்டிவ், அதாவது சாலைகளில் நிகழ்நேர காற்று மாசுபாடு கண்டறிதல். இந்த திட்டம் டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். டெல்லியில் தினசரி தரைமட்ட ஆய்வுகள் மூலமாக காற்று மாசுக்கான ஆதாரங்களை கண்டறிந்து அதுக்கு என்ன அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. சாலை புழுதி குப்பிகள், உயிரி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக், இந்த மாதிரி 11 வகையான மாசு காரணிகள் இந்த திட்டத்தில் கண்காணிக்கப்படுது. இந்த மாசுபாட்டோட ஆதாரங்கள் மீதான விரிவான நடவடிக்கை ஒரு மொபைல் செயலி மூலமா புவிசார் குறியீடு செய்யப்பட்ட புகார் அளிக்கும் முறையும் இதில் பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் கடந்த 14ஆம் தேதி முதல் வரும் 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு BSNL நிறுவனத்தின் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் வருகிற 18ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை வாகனங்கள் செல்ல அனுமதியில்லை. இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு தருமாறு கோவை

0: மாநகர காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சூலூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதை மற்றும் மின்னூட்டியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சூலூர், பிஎஸ் நகர், டிஎம் நகர், கண்ணம்பாளையம், ரங்கநாதபுரம், காங்கேயம்பாளையம், எம்ஜிபுதூர், ராவத்தூர் ஆகிய பகுதிகளில் இன்று மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. கோவை டாடாபாத் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மேட்டுப்பாளையம் சாலை, அலகேஷன் ரோடு, நாராயணகுரு ரோடு, சாய்பாபா கோவில், மணியல் கல்லூரி, வனக்கல்லூரி, முருகன் மில்ஸ், என்எஸ்ஆர் சாலை, பாரதி பார்க் கிராஸ், 1, 2, 3, ராஜா அண்ணாமலை ரோடு, சென்ட்ரல் திரையரங்கம், திவான் பகதூர் சாலை, பட்டேல் சாலை, காளீஸ்வர நகர், செல்லப்ப கவுண்டர் சாலை, சிஎஸ்டபிள்யூ மில்ஸ், ராம்நகர், அவினாஷி சாலை, காந்திபுரம் பேருந்து நிலையம், காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, சித்தாபுதூர் பாலசுந்தரம் சாலை, புதியவர் நகர்பகுதி, ஆவாரம்பாளையம் பகுதி டாடாபாத், அழகப்பச்செட்டியார் சாலை, நூறடி சாலை, சிவானந்த காலனி, அட்கோ காலனி, அலமுநகர் இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. கேட்டது சேவை செய்திகள். இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை.
1: அழகே நீ பேரழகே.

0: கேட்ட பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துலேருந்து மனோ பாடியது. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆதிசிவா, தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்ட பாட்டு ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை அகோஷ். எட்டு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் அடுத்ததான் எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பேஸ் பார் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம கீபோர்டில் எல்லா பட்டன்களை விட ஒரு பெரிய ஹீரோ இருக்குது, அதுதான் இந்த ஸ்பேஸ் பார். ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதை கொடுக்கறது தான் இந்த ஸ்பேஸ் பாருடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ ஏன் இதை பெருசாக வச்சுருக்காங்க, எப்படி இந்த டிசைன் வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த ஐடியா முதல்ல வந்தது பழைய டைப்ரைட்டர் காலத்திலிருந்து. 1868 முதல்ல ப்ராக்டிக்கல் டைப்ரைட்டரை முதன் முதல்ல உருவாக்கியவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கிறிஸ்டோஃபர் லத்தம் ஷோல்ஸ். அவரோட டைப்ரைட்டர் டிசைன்லேயே பெரிய ஸ்பேஸ்க்கு இருந்துச்சு. ஏன்னா டைப்பிங் பண்ணும்போது விரல் எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா கம்ப்யூட்டர் கீபோர்டுகளும் இந்த டிசைனையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் கூட டைப்பிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தம் ஃபிங்கர் வச்சு ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறது தான் ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மொபைலினுடைய கீபேடில் கூட இதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணப்படுது இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாத்துக்கும் அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குற பெரிய ஸ்பேஸ் வச்சிருக்கிற இந்த ஸ்பேஸ் பார் தான் கீபோர்டில் அதிக வேலை செய்கிற சைலண்ட் வர்க்கராக இருக்குது. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

கேட்ட பாட்டு நட்புக்காக திரைப்படத்திற்காக தேவா மியூசிக்கில் ஹரிணி பாடினது. 8:14:45 ஆயிட்டிருக்கு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. வெல்கம் பேக் டு த ஷோ. 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ அடுத்ததான் ஜப்பான் நாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் இருக்குது தெரியுமா? அங்கே நிறைய பேர் காரை நார்மலாக முன்னாடி போய் போட்டு பார்க் பண்ண மாட்டாங்க, ரிவர்ஸாக தான் பார்க் பண்ணுவாங்க, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு காரணம் ஸ்டைல் இல்லை, சேஃப்டி. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அல்லது வேகமாக வெளியே கிளம்பணும் அப்படின்னா ரிவர்ஸ் பார்க்கிங் இருந்தால் உடனே லெஃப்ட் இல்லாட்டி ரைட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடணும் இல்லையா? நம்ம யூஸ்வலாக எப்படி பார்க் பண்ணுவோம், நேராக போவோம், ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுவோம், மறுபடியும் அந்த திருப்பி வண்டி எடுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்து மறுபடியும் டைரக்ஷனில் கரெக்டாக வண்டியை நிப்பாட்டி ஒன்று ஸ்ட்ரைட்டாக போவோம் இல்லாட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் போவோம் இல்லையா? பட் இங்கே வந்து அவங்க நிப்பாட்டும் போதே ரிவர்ஸில் நிப்பாட்டுறதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கல்ச்சருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. ஜப்பானில் 1960 காலத்தில் டிராஃபிக் சேஃப்டி ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிய நேஷனல் போலீஸ் ஏஜென்சி மற்றும் டிரைவிங் ஸ்கூல்ஸ் தான் இதுக்கு காரணம். பர்டிகுலராக சொல்ல போனால் 1964 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இந்த நடந்த சமயத்தில் ரோடு டிசிப்ளின் மற்றும் பார்க்கிங் சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் டிரைவிங் ஸ்கூல்ஸ் ரிவர்ஸ் பார்க்கிங்கை மேண்டட்ரி ஸ்கில்லாக டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சூழல்களில் நம்மளுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்க

பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ அது அங்கே எவ்ரிடே டிரைவிங் கல்ச்சராகவும் மாறியிருக்கு. சின்ன விஷயமா தோணலாம், ஆனால் இதில் ஒரு பெரிய லெசன் இருக்குது இல்லையா. வாழ்க்கையிலையும் சில நேரம் ஒரு ஸ்டெப் பேக் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவ் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிவர்ஸ் டிரைவிங் பார்க்கிங் நம்மளுக்கு சொல்லித்தருது. ஓகே, ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்ட பாட்டு காதலா காதலா திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜா.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க. இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிறைய விதமான டெக்னிக்ஸை வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. இன்று இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்னும் என்ன அப்படின்னா, மைக்ரோஃபோனை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மெல்லிய மெட்டல் டயஃபம், காப்பர் ஒயர், மேக்னெட், பிளாஸ்டிக் பாடி, அலுமினியம் மெஷ், இந்த மாதிரியான பொருட்கள்னால தான் நம்ம பேசுகிற சத்தத்தை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி மற்றவங்களை கேட்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ முன்னாடி மக்கள் கத்தி சத்தமாக பேச வேண்டி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன மைக் போதும் நம்ம குரல் ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேருது. இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜியில் தான் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம குரலை உலகத்தோடு கனெக்ட் பண்ணுறதுல ஒரு சைலண்ட் பிரிட்ஜாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மைக் தான்.
5: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இந்த நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம். எட்டு மணி 8:43 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அடுத்ததான் நம்ம ஒரு காலத்துல ஒரு சத்தத்தை கேட்டுதான் டைமையே கால்குலேட் பண்ணிருப்போம் இல்ல, அதுதான் இந்த ஃபேக்டரியினுடைய சங்கு சத்தம். ஸோ இப்ப நம்ம கேட்கக்கூடிய இல்ல முன்னாடியிலிருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த லவுட் சைரன் கல்ச்சர் எப்ப வந்தது, எப்ப ஆரம்பமாச்சு அப்படின்னா தொழில் புரட்சி காலத்துல, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துல அப்படின்னே சொல்லலாம். 17 இறுதி காலகட்டத்திலையும் 18 ஆரம்ப காலகட்டம் வரைக்குமே யுனைடெட் கிங்டம்ல இந்த சிஸ்டம் இல்ல. அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த சங்கு சத்தம் வரக்கூடிய ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சது. அப்போ ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருந்தது, ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் ஒரே நேரத்தில் வேலைக்கு வரணும், பிரேக்குக்கும் போகணும், ஷிஃப்ட்டும் முடிக்கணும். அதுக்காக இனிஷியலாக ஒரு பெரிய பிராஸ் பெல்ஸ் அப்புறம் ஸ்டீம் விசில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீம் விசில் கான்செப்டை பாப்புலராக ஆக்குனவர் வந்து கனடியன் இன்ஜினியரான தியோஃபிலஸ் வேன் கெனல் அப்படிங்கிறவர் தான். இவரை மாதிரி பல இன்வெர்டர்ஸ் இதை இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த ஃபேக்ட்ரி, இந்த சங்கு சத்தம், இந்த கான்செப்டை ப்ராக்டிக்கலாக வைடாக உலகளவில் யூஸ் பண்ண ஆரம்பித்தது 18 தொழிற்சாலை முதலாளிகள் தான். இந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஃபேமஸ் ஆச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அங்கே வந்து சங்கு சத்தம் மட்டும் இல்லை, அது ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு கிளாக்காகவும் இருந்திருக்கு. காலையில் வேலை ஆரம்பிக்கிற நேரம் அப்புறம் லஞ்ச் பிரேக் ஷிஃப்ட்டு முடிக்கிற எல்லாத்தையும் அந்த ஒரே சத்தம் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் வாட்ச் பார்க்காமலேயே ஓ காலையில் சங்கு சத்தம் கேட்டது 8 ஆயிடுச்சா, மதியம் 1 ஆயிடுச்சா, சாயந்தரம் 6 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்க்காமலேயே இந்த ஃபேக்டரி விசில் சத்தம் சங்கு சத்தத்தை கேட்டு டைமை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்ட பாட்டு மோனிசா என் மோனலிஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடினது. இந்த பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.
1: என்றும் நீங்கள்
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM

இனம் சில நொடிகளில் தொடர்வது ஆகாஷ் வாணி. ஆகாஷ் வாணியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில்

ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல்நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேக்குறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

0: எனக்கும் என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து 12:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி FM 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு FM ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வர் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய

நல்ல பலன்கள் பெறாங்க, அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிர்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க, அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி. Yeah.

பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக. நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே. அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ. காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047ம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது நாடியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு

0: சிங்கப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நடைபெறும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்.

0: கேட்டு பாடல் அஇஇ படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் சங்கீதா கார்த்திக் மற்றும் கிறிஸ்டோபர். பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்ட பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மனோ கே ஏ சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல், சர்வதேச

0: 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: சாட் ஜிபிடி கொடுத்த ஸ்பீச் ஜட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாம தண்டனை கொடுத்த மன்னனை பப்ளிக் ஹியரிங் கிழித்து வந்த கண்ணகி நான்.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: முயலுக்கு கொம்பு முளைத்தால் அழகே பெண் பஞ்சே என்று கொஞ்சம் முடியாதுன்னு பயந்து விட்டாயோ.
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
0: கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல எவர் கிரீன் 80s 90s் பாடல்களோட கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் கேட்க போற பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா மனோ கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

கேடுபாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். கோவை மாநகர் அவினாஷி சாலையில் உள்ள ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் கடந்த 14ஆம் தேதி முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு BSNL நிறுவனத்தின் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணிகள் நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் 18ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டுநர்கள் ஒத்துழைப்பு தருமாறு கோவை மாநகர காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

கேட்ட பாடல் நல்ல நாள் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேர்களை நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேரசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல் எவர் கிரீன் 80s 90s பாடல்கள்.

கேட்ட பாடல் தர்மதுரை படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சாநாச்சலம். கேட்டிருக்கோம் கேட்க கேட்க திகப்பட்டாத எவர் கிரீன் 80s 90s பாடல்களோடு சிறுபாணி சாரல். நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாடல் அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மனோ கே எஸ் சித்ரா பாடியது.

இதுவரை கேட்டது சிறுவாணி சரல் க்ளோரியஸ் 80s 90s பாடல்களோடு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை வழங்குறாங்க ஆர்ஜே நிஷா.

0: நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவளங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டு ரசிக்க விருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் போல இன்றைக்கு 10 உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கோம். அதுவும் 2000 2000களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடல் விருப்பங்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முதலாவது பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கலியம்புதூர் திரு சரிதா. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் உரியடி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ்.

10:09 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் 2000 வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் தீபிகா ஜோதிமணி. கேட்டிருக்கக்கூடிய பாடல் வியாபாரி திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: என்றும் நீங்கள்
0: பத்து மணி 16 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து மனு கேட்டிருக்கக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திற்காக. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

10:21 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லிடலாம். ஸோ நேயர்கள் எல்லாரும் பாடல் விருப்பங்களை கேட்குறீங்க, அது எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயம். பட் கேட்ட நேயர்களே, டெய்லி வரக்கூடிய நேயர்கள், அதுவும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுடைய பெயர்கள் நிகழ்ச்சியில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலாக அமையுது. புதிய நேயர்களுக்கு சரி நம்ம பேர் வருமா அப்படிங்கிற சந்தேகத்தை இது கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால புதிய நேயர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் உங்களுடைய பேர் வரணும் அப்படின்னு நினச்சா சந்தோஷம். பட் எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களுடைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பாடலை பல தடவை தொடர்ச்சியாக வந்து 100 மெசேஜ் அனுப்புறது, அண்ட் வந்து நீங்களே உங்களுடைய பெயரை மாற்றி மறுபடி பாடல் விருப்பங்களை கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டோம் அப்படின்னா கேட்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு சரி நம்மளும் பங்கு பெறலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இல்லாட்டி எப்படியும் நம்ம பேர் வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தேக்க நிலை வந்துடும். ஸோ இதற்கு நீங்களும் பொறுப்பு அப்படிங்கிறதுனால நேயர்களாகிய நீங்களும் நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பை பொறுப்புடன் ஏற்றுட்டு தொடர்ந்து ஒரே பாடலை கேட்காதீங்க. அதுவும் சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேற்று உங்களுடைய பாடல் ஒலிபரப்பாயிருக்கும், அதே பாடலை மறுபடியும் இன்னைக்கும் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு சலிக்காமல் இருக்கலாம், பட் நிலையத்தில் ஒரே பாடல் தொடர்ந்து ஒலிபரப்பாயிட்டே இருந்ததுன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு, லிசனர்ஸ்க்கு, ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதை மனதில் வச்சுட்டு பொறுப்போட அழகான இனிமையான பாடல்களை இடைவெளி விட்டு கேளுங்க நேயர்களே. சரி ஓகே, கம்மிங் பேக் டு த ஷோ. நம்ம அடுத்ததாக நம்ம பாடலை வந்து யாருடையது கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா, ராசிபுரம் எஸ்கே தேவராஜன் ஜெயந்தி கேட்டிருக்காங்க புதிய கீதை திரைப்படத்திற்காக. கேட்டு ரசிக்கலாம்னாலும் ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது உங்கள் சாய்ஸ்.

6:27 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய விருப்ப பாடல்களை சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈஸ்வரன் குமார் குன்னத்தூர்லேருந்து. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கொம்பன் திரைப்படத்திற்காக. கேட்டு ரசிக்கலாம், ஸ்டே டியூன்ட்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

10:32 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய சாய்ஸ்ல நிறைய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நம்பியூர்ல இருந்து வசந்த், விஜி, கௌசி, சுகன்யா. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக. கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: பத்து மணி 38 நிமிஷம், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்ததா லிசனர்ஸ் சாய்ஸாக கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய பாடல் பம்பாய் திரைப்படத்திற்காக குச்சி குச்சி ராக்கமா பாடல் கேட்டிருக்காங்க நவநீதன் சென்னிமலையிலிருந்து. கேட்டு ரசிக்கலாம், ஸ்டே டியூன்ட்.

0: மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனிவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இந்த நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம்.
1: என்றும் நீங்கள்
0: பத்து மணி 44 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸாக கேட்டு ரசிக்க போகிறோம் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு இரண்டு நேயர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதலாவது ஜெயந்தி, ரோஹித், சுரேஷ், பிரதீனா, ஜெயா, பிரியா, வெண்ணிலா இளங்கோ நகர் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே திரைப்பட பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய மற்றும் ஒரு நேயர்கள் பாலக்காடு ரோடு காந்தி நகர் பகுதியிலிருந்து எஸ் விபு மற்றும் காந்தி நகர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டு நேர்களுக்குமாக மற்றும் எல்லோருக்குமாக பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன், இது உங்கள் சாய்ஸ்.

நேர்களை, இன்று மாலை 5 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி

10:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அவினாஷிலிருந்து பழனியம்மாள் ராதா. கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக. கேட்டு ரசிக்கலாம், ஸ்டே டியூன்ட்.

10:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இவ்வளவு நேரமும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புது புதூர் சிவசுப்பிரமணியம். கேட்டிருக்கக்கூடிய பாடல் வாகை சூடவா திரைப்படத்திற்காக. இந்த பாடலோட நிகழ்ச்சியிலிருந்து நானும் கிளம்பிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. அடுத்ததாக 11 மணிக்கு செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக இன்றைய நேயர் நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. அதை வழங்குறதுக்காக RJ ஆர்த்தி சிவாவும் காத்துட்ருக்காங்க. ஸ்டே டியூன்ட்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 11:02. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கும் இன்றைய நேயர் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் நம்ம கிட்ட பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
1: சொல்லுங்க, எங்க எவ்வளவு இயர்ஸா நீங்க ரேடியோ
2: கேக்குறீங்க? மாநகர்ல இருக்கேன். நான் வந்து ஒரு 40 வருடங்களுக்கு மேல வானொலி கேட்டுட்டு இருக்கேன் மேடம். வானொலி இல்லைன்னா எதுவுமே இல்ல, எனக்கு பார்வை கிடையாது. அதனால வானொலி தான் உற்ற நண்பன். கோவை வானொலியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே நான் ஏறக்குறைய 30-35 வருஷமா கோவை வானொலி கேட்கிறேன். FM ரெயின்போ பரிசோதனை பண்ண காலத்திலேருந்தே நீ ஒளிபரப்பு கேட்டுட்டு
1: இருக்கேன்.
2: எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மத்தியானம் வரக்கூடிய அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சி, அப்புறம் நாடகங்கள் கோவை வானொலியில

0: ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6-4 மணி நாடகங்கள்.
1: ஓகேங்க.
0: அப்புறம் வந்து காலையில வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல நம்ம கோவை வானொலியில,
1: அதை
0: கட்டாயமா கேட்பேன் நான் அதை. அப்புறம் காலையில சனி ஞாயிறு காலை 9 மணி, அப்புறம் தினமும் காலையில 7 மணி, மாலை 6:40, இரவு 8 மணிக்கு ஒழுங்கக்கூடிய அந்த விதமான பாடல்கள், 70-80 பாடல்கள். மயிலிறகு குறிப்பா வெள்ளிக்கிழமை நட்சத்திர மயிலிறகு, சனிக்கிழமை மயிலிறகு உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கேற்பேன். நான் சம்பாதித்த சொத்து அப்படின்னா மேடம், கோவை வானொலியோட முன்னணி நேயர்கள்ல நானும் ஒருத்தங்கிற அந்த அந்தஸ்து, வேற ஒண்ணும் இல்ல மேடம்.
1: ஓகேங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்னன்னு சொல்லுங்க.
0: எனக்கு பிடித்த பாடல் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை படத்துல எஸ்பிவி சார் பாடின வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்ங்கிற பாடல், அன்னைக்கு சமர்ப்பணமா ஒரு பாடல். அப்புறம் அக்கா படத்துல மாலை மலர் பந்தலிட்ட அப்படின்னு ஒரு பாட்டு, பேரும் புகழும் அவளே என் காதலி, இது ரெண்டுமே எஸ்பிவி வாணிஜெயராம் பாடினது. அப்புறம் உறவு சொல்ல ஒருவன் படத்துல மோகன புன்னகைன்னு ஒரு பாட்டு, ஏசுதாஸ் சார் பாடினது. ரகுபதி ராகவ ராஜாராம் படத்துல தங்க தேரோங்கிற ஒரு பாட்டு, எஸ்பிவி சுசீலாமா பாடின ஒரு அரிதான பாடல். நிறைய அன்பே ஆறு இறை படத்துல மல்லிகை முல்லை பூப்பந்தர், எனக்கு எப்பவுமே வாணிஜெயராம் அவங்க பாடல் ரொம்ப பிடிக்கும். எஸ்பிவி, ஜேசுதாஸ், வாணிஜெயராம், பி சுசீலா ஆகியோர்கள் பாடின பாடல இந்த நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற நம்ம கோவை வானொலிக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா நம்ம நிகழ்ச்சி பிரிவு தலைவி சௌமியா மேடம் அவங்களுக்கும், கோவை வானொலி ஆர்ஜிஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
1: ஓகேங்க சார், எங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேடம்.

நமது ஆகாஷவாணி கோயமுத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம். இன்றைய நேயர் இன்னைக்கு சேரன்மா நகர்லேருந்து நேயர் ராஜேஷ் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கு.

இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டும். உங்களுடைய விருப்ப பாடல்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அண்ட் உங்களோட மொபைல் நம்பரை எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நமது ஆகாஷவாணி கோயமுத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

நேர்களை நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனிவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை. நேயர்கள் பேராசிரியரிடம் நேரலையில் மற்றும் வாட்ஸ்அப்பிலும் உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்கலாம்.

கேட்ட பாடல் அன்னையின் ஆணை படத்துல இருந்து. இதுவரை கேட்டது ரெயின்போ கிளாசிக்ஸ். நேரில் இன்று இரவு 7:30 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், தேன்வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: பன்னிரண்டு மணிக்கு கேட்கலாம் வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ளாரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் நண்பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: அக்கா நான் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
3: எதுக்கு
1: இங்க பாருங்க, இந்த ஒரு நியூஸ பார்த்தேன் நானு.
3: என்ன நியூஸ்?
1: யாரோ ஒரு லேடி, ஒரு கேர்ள், அவங்க வந்து அழகி போட்டியிலயும் வின் பண்ணிருக்காங்களாம், ஆர்மிலயும் சேர்ந்திருக்காங்களாம்.
3: எங்க படிச்ச நீ?
1: இதோ இங்க பாருங்க, நெட்ல தான் வந்துச்சு.
3: குடு, என்கிட்ட குடு, நான் பாக்குறேன்.
1: பயங்கர டவுட், இந்த காம்பினேஷனை நம்பவே முடியலக்கா. மிஸ் இந்தியால இருந்து ஸ்ட்ரைட்டா ஆர்மிக்கு போறவங்க யாராவது இருப்பாங்களா?
3: நீ சொல்றது எனக்கு சரியாதான் படுது.
1: கண்டிப்பா இது ஏஐ ஜெனரேட்டட் ஃபேக் நியூஸ் தான் நினைக்கிறேன்.
3: ஆமா, அப்பெல்லாம் என்ன தெரியுமா, எதையுமே நம்ப முடியறது இல்ல. அந்த காலத்துல வதந்திகளை நம்பாதீர்னு போடுவாங்க.
1: ஆமா,
3: என்னது, கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய்
1: தீர விசாரிப்பதே மெய்.
3: இப்ப தீர விசாரிக்க விசாரிக்க என்ன வருது,
1: நிறைய ஃபேக் நியூஸ் ஜாஸ்தி வருது.
3: இப்ப வந்து அது நமக்கு ஃபேக் நியூஸா தெரியணும். இங்க கூட பேரை பாக்கலாம்
1: பாருங்க, இங்க பாருங்க, இந்த வாயிலே நுழையில
3: நான் படிச்சிருக்கேன். இது காஷிஷ் மெத்வானி தானே? இது ஒண்ணு ஃபேக் நியூஸ் இல்ல, இது உண்மையான நியூஸ் தான்.
1: நிஜமாவே இவங்க காஷிஷ் மெத்வானி மிஸ் இந்தியால இருந்து ஆர்மி போயிட்டாங்களா?
3: அதேதான், அவங்க 2023 மிஸ் இந்தியா இன்டர்நேஷனல் வின் பண்ணிருக்காங்க டைட்டில்.
1: ஓஹோ, சரி.
3: பொதுவா என்ன சொல்வாங்கன்னா, ஆம்பிஷனை வந்து ஒரு மோல்டுக்குள்ளே ஃபிட் பண்ண கூடாது. நம்மளோட குறிக்கோள் இருக்கு இல்லையா, ஒரு குடுவைக்குள்ள போட்டுற கூடாது, அடைக்க முடியாது. அது வந்து என்ன வேணா இருக்கலாம்.
1: என்னோட குடுவையெல்லாம் எப்பவுமே காலியா தான் இருந்தது.
3: விஷயத்த கேளு, இவங்களுக்கு வந்து என்ன ஆசை இருந்ததுதான், மிஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ணனும், அதே நேரத்துல ஆர்மிலயும் சேரணும்னு. என்ன ஒரு ரேர் காம்பினேஷன்ல,
1: எனக்கு அதனால தான் டவுட்டே வந்துச்சு.
3: ஆமா, சின்ன வயசுல இருந்து அந்த ஆம்பிஷனை நோக்கியே தான் இவங்க பயணம் இருந்திருக்கு. அம்மா வந்து ஆர்மி ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்காங்க, அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட். அப்ப வீடு எப்படி இருக்கும், ஒரே படிப்ஸ் வீடுதான். இன்னொன்று வந்து டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல். அந்த ஸ்பிரிட்டடா இருக்கிறதுக்கு அவங்க இந்த டிஃபென்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு உதவி இருக்கு. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இல்லையா. அப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டு காம்படிஷன்லாம் போய் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிபேட்ஸ், நிறைய காலேஜ் இன்டர் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி பல போட்டிகள். போட்டினா ஒரு கை பார்த்துருவாங்க போல இருக்கு. அப்புறம் கடந்து வர ஸ்டேஜ்ல ரெண்டு மனசுக்குள்ள, இந்த மண்டையில ஒண்ணு, அந்த மண்டையில ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க, லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அப்படின்னு. படிப்பை பார்த்து சொன்னேன்னா நீ வந்து ஆணு வாய பிளந்துருவ.
1: இப்பவே அப்படிதான் இருக்கேன்.
3: பயோடெக்னாலஜில மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க, பண்ணி முடிச்ச உடனே நியூரோ சயின்ஸ்ல ரிசர்ச். எங்க எங்க தெரியுமா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு இல்ல, அங்க படிச்சிருக்காங்க. இவங்க பயங்கர பப்பாளி, அதாவது படிப்பாளியே நான் அப்படி சொன்னேன். சரி, அப்புறம் இந்த ரெண்டு ட்ரீமே வச்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்ன நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் இந்தியா இன்டர்நேஷனலுக்கு. மிஸ் இந்தியா சும்மா ஜஸ்ட் வாக் இன் பண்ணி வாங்கிட முடியுமா? அதுக்கு ட்ரைனிங், தீவிர பயிற்சி எல்லாம் நடந்ததான் வின் பண்ணிடுறாங்க டைட்டில் 2023. அதை முடிச்சுட்டாங்களா, அப்படியே அதை அந்த பக்கம் வச்சுட்டு இப்ப கிரவுன் டு காம்பாக்ட் அப்படிமாங்க. காம்பாக்ட்னா என்னது, இந்த மிலிட்டரி சம்பந்தப்பட்டது. கிரவுன்னா தலையில கிரீடம். கிரீடத்துல இருந்து இங்க எப்படி மாறுறாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. இந்தியால செகண்ட் ரேங்க் வாங்குறாங்க இதுல. அப்ப என்ன போஸ்ட் வரும்னு உனக்கு தெரியும்.
1: ஆமா,
3: இல்ல 24 வயசுக்குள்ள எல்லாம் முடிச்சிடுறாங்க.
1: 24 வயசுலயே அவங்க வந்து மிஸ் இந்தியாவாயி ஆர்மிக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க.
3: ஆமா, படிப்பை பாரு. இந்த மாதிரி படிக்கிறவங்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஒரு கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு. நீ என்ன சொல்ற?
1: ஆமா,

0: இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாம் எங்க அப்பா அம்மா கண்ணிலே நான் காட்ட மாட்டேன், அம்மா நமக்கு திட்டு விழும்.
1: ஆமா கரெக்டு தான், அவங்க வந்து மும்பை சேர்ந்த உல்லாஸ் நகரை சேர்ந்தவங்க, சிந்தி பேசுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது எந்த சூழல்ல வளர்றாங்களோ அது அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், அது ஒரு பக்கம். அந்த சூழலே இல்லைன்னாலும் இன்ஸ்பிரேஷன் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும் இல்லையா. ரெண்டையும் நம்ம சொல்லலாம், ஏன் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான சூழல்லேருந்து, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க வர்றது இல்லையா, ஒரு தாமரை மலர்றது இல்லையா, ஒரு முத்து வர்றது இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்குன்னு வந்து சூழலை நம்ம வந்து சொல்லிட முடியாது. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட சூழல் வந்து என்னோட ஆர்மி பேக்ரவுண்ட், வீட்டில் யாரும் ஆர்மியில் இல்லை, ஆனால் அந்த ஸ்கூலில் படித்தேன் பாருங்க, அதுதான் எனக்கு அதுக்கான தீனியை போட்டுது அப்படிங்கிறாங்க. ஆர்மியில் சேர்றதுக்கும் ஒரு திறமை வேணும், மிஸ் இந்தியாவுக்கும் ஒரு திறமை வேணும், கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் ரெண்டுத்துக்கும் வேணும். இந்த கான்ஃபிடென்ஸுங்கிற அந்த ஒரு புள்ளி, ஒரு நேர் புள்ளி, அதை நோக்கி தான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காஷிஷ் மேத்வானி பற்றி சொன்னேனே, உனக்கு என்ன தோணுது? அது ஃபேக் நியூஸ் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு வருஷமாகவே அது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீயே கேட்டுட்டப்போ.
0: நம்ம ரெண்டு பேருக்கும் எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, அதனால தான். ஆனாலும் நீங்க சொன்ன ஸ்டோரி வந்து சூப்பரா இருந்தது.
1: சரி,
0: எனக்கு என்ன டவுட்னா, காஷிஷ் மேட்வானி அப்படிங்கறாங்க, அக்கா கோஷிஷ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், எப்போ ஒரு பழைய படம் ஒண்ணு பார்த்த ஞாபகம் இருக்கு, இது என்ன காஷிஷ், காஷிஷ்க்கு என்ன அர்த்தம்?
1: சரி ஓகே, இப்ப நீ கோஷிஷ்க்கு அர்த்தம் சொல்லு, நான் காஷிஷ்க்கு அர்த்தம் சொல்றேன்.
0: ஐயோ, கோஷிஷ்னா
1: படம் வேற பாத்திருக்க நீ இந்த அழகுல.
0: ஆமா, எனக்கு அந்த படம் எப்பவோ பார்த்த பழைய படம், எப்போ டிவில பார்த்தது எனக்கு ஞாபகமே இல்லையே. கோஷிஷ்னா அநேகமா முயற்சின்னு நினைக்கிறேன்.
1: கரெக்டா சொல்லிட்ட போ, முயற்சி விடாமுயற்சி.
0: ஓ, கோஷிஷ் தான் முயற்சி,
1: விடாமுயற்சி எல்லாத்துக்கும் கோஷிஷ் தான். சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன்.
0: என்ன
1: கோஷிஷ்? இந்தி படம் பாத்திருக்கேன்னு
0: சொன்னல,
1: தமிழ்ல அது என்ன சொல்லு பாப்போம்.
0: அப்பவே ஆயிருக்கும் இந்த விடாமுயற்சி கண்டிப்பா. அந்த என்ன படம் எனக்கு தெரியலையே, ஒரு ஏதாச்சும் க்ளூ கொடுங்க.
1: கமல், சுஜாதா காது கேட்காது, வாய் பேச முடியாது.
0: ஆமா ஆமா, அதுல ஒரு நல்ல சூப்பர் பாட்டு இருக்கே, இறைவன் இரண்டு.
1: அதேதான் வந்துச்சு வந்துருச்சு, சொல்லு சொல்லு.
0: என்ன என்ன படம் பேர் தெரியலையே,
1: உயர்ந்தவர்கள்.
0: கரெக்ட்,
1: அதான் இந்த கோஷிஷா. அந்த கோஷிஷ்ல வந்து சஞ்சீவ் குமாரும் ஜெயபாதிரியும் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாங்க, நல்ல அருமையான படம். சரி, அந்த படத்தை இப்ப எனக்கு ஞாபகப்படுத்தின.
0: சரி ஓகே, படத்தை ஞாபகப்படுத்தினே எல்லாம் ரைட்டு. ஆனா காஷிஷ்னா என்ன அர்த்தம்னு கேட்டேனே, அதை மறந்துட்டீங்களே. காஷிஷ்னா என்ன அர்த்தம்?
1: காஷிஷ்னா என்னன்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு புல், ஒரு அப்படியே அப்படியே அட்ராக்ட் பண்றது, காந்த சக்தி மாதிரி, ஈர்ப்பு. ஈர்ப்பு தான் காஷிஷ்.
0: ஓ, கோஷிஷ்னா விடாமுயற்சி, காஷிஷ்னா ஈர்ப்பு. ஓகே, சூப்பர்.
1: அப்பா வந்து நல்ல பேர் வச்சிருக்காங்க காஷிஷ்னு, நீ எல்லாரையும் ஈர்க்கணும் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் இருப்பாங்க, அவங்க ஆர்மியில இருந்தாலும் சரி, அவங்க மிஸ் இந்தியாவா இருந்தாலும் சரி, அவங்களோட விடாமுயற்சியாலையும் கான்பிடன்ஸ்னாலையும் அவங்க கிரேஸ்னாலையும் அப்புறம் அந்த தைரியத்தினாலையும் பலத்தினாலையும் எல்லாரையும் இழுப்பாங்க அந்த வேலை இருந்தாலையும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்,
1: என்ன பண்ண போறேன்,
0: கோஷிஷ் பண்ணி உங்களை காஷிஷ் பண்ண போறேன்.
1: ஐயோ போறும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் கரெக்டா தான் பண்ண, ஆனா நீ காஷிஷ் பண்ண போறன்னு சொல்றியே, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீ கோஷிஷும் பண்ண வேணாம், காஷிஷும் பண்ண வேணாம், ஆளை விடுற சாமி.
0: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டை நம்ம நான் எங்க கேட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். இது வந்து ட்ரிச்சி ரேடியோல அடிக்கடி வரும் அப்பெல்லாம். என்ன பாட்டு? ரொம்ப ஊர்வசி.

எனக்கு மூணு பேரும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். தீபா, லதா, பிரமிளா, இவங்க மூணு பேர் தான் அந்த ரம்பா, ஊர்வசி, மேனகையா நடிச்சிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அந்த படம். இந்த பாட்டை கேட்ட உடனே ஞாபகம் வரும் உங்களுக்கு, அடடா இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருமே கேட்ட பாட்டு தான், ஆனா கேட்காத பாட்டா ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பிபி சாரும் வாணிஜயராமும் பாடிப்பாங்க. வாணிஜயராமுக்கு வந்து வெறும் ஹம்மிங் மட்டும்தான், எஸ்பிபி சார் தான் பாடியிருப்பாங்க. வித்தியாசமா இருக்கும் இந்த படம். என்ன வேடனை தேடிய மான், ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா, இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி அவர்கள். தெலுங்கு இசையமைப்பாளர், தமிழ்லயும் ஃபியூ ஃபிலிம்ஸ், ஃபியூ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு அவரு. 1000 படத்துக்கு மேல தெலுங்குல தான் பண்ணியிருக்காரு, அப்புறம் கன்னடாலையும் பண்ணியிருக்காரு. இது 80s வந்த படம். இது ரொம்ப டேலண்டட் மியூசிக் கம்போசர். உங்களுக்கு யாருன்னு நான் சொல்றது, வாழ்வே மாயம் தெலுங்குல, பிரேமா அபிஷேகம், நான் கள்ளு செபுத்துண்ணாயி, இது என்ன பாட்டு வாழ்வே மயம்ல, அதே பாட்டு தான், மழைக்கால மேகம் ஒன்று, அதே தான் ஒரிஜினல் அவரோட டியூன் தான். அப்புறம் தமிழ்ல வந்து நம்ம கங்கை மரன் அதை கொஞ்சம் மெருகூட்டி பண்ணிருப்பாரு. சரி, இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? என்ன பாட்டு? ரம்பா, ஊர்வசி, மேனக்கான்னு கூப்பிடுற பாட்டு. வேடனை தேடிய மான் படத்துல இருந்து சக்கரவர்த்தி சாரு சிம்பிளா வந்த பாட்டு கேப்போமா?

இந்த பாட்டை போட்டுட்டு இதுக்கு இணையான தமிழ் பாடல் என்னன்னு கேட்டிருந்தேன். இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவரோட இசையில வந்த பாட்டு அப்படின்னு க்ளூவும் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது என்ன விடை?

சுமதா விடை ஆரவல்லி படத்தில் இடம்பெற்ற சின்ன பெண்ணான போதிலே ஏ எம் ராஜா அண்ட் ஜிக்கி பாடினது. ஜி ராமநாதன் சார் இசையில ஜிக்கி அவர்கள் தான் நிறைய பாடல் பாடியிருக்காங்க. எக்ஸலண்டான சாங் இது. எந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஆனா ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பாட்டு போட்ட உடனே ஆன்சர் பண்ணது யாரு? ராஜி ஐயப்பன் துடியலூர்லேருந்து அந்த பாட்டு வந்த உடனே வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வடவள்ளி கிரிஜா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு கொடுத்துடணும். அது பாட்டு முடிஞ்ச உடனே அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கும் எப்பவும் போல கைத்தட்டு உண்டு. முதல்ல யாரெல்லாம் அப்புறம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆழியார் சுப்பிரமணியம், அப்புறம் வந்து கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, வி விஸ்வநாதன் டாடா பேட், உமா கணேஷ், பிடம்பள்ளி வாசுதேவன், சையத் ரசூல் செல்வபுரம், செந்தில்குமார் ரமண முதலிபுதூர், ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், டெய்லர் முருகன், கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம். உங்களுக்கு சண்முகம் ஆனந்தமா இல்ல சண்முக ஆனந்தமா கரெக்டா எனக்கு அனுப்புங்க. அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ஜீனன் மில்ஸ் சேவியர், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, ஆலங்கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி, ஜெய் கனிஷ்க் திருப்பூர் வெளியங்காடு, கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ், கோணமலை ஆனந்தன், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, மூக்கனூர்லேருந்து, கனகரத்னம் கனியாம்பூண்டியிலேருந்து, அப்புறம் பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவினாசியிலேருந்து, ரமண முதலிபுதூர் சண்முக சுந்தரம், சாய் மனோகர், அப்புறம் விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், கஞ்சம்பட்டி செல்வராஜ், கவிதா இளங்கோவன் கனக்கம்பாளையம்லேருந்து, கே என் பாளையம் பேச்சி முத்து, மணவை சந்திரசேகர், தென் பொன்முடி நாகமணி, அப்புறம் ஈரோடு சூரம்பட்டி வலஸ்லேருந்து மோனிகா, தீபக், சாந்தி இளங்கோ. சென்ற வாரம் நான் சரியான பதில் அனுப்பினேன், நீங்க படிக்கலையே அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எப்படியோ அது மிஸ் ஆயிருக்கு. சரி, போன வாரமும் நீங்க கரெக்டா அனுப்பியிருந்தீங்க. இது அனுபவம் புதுமைக்கு. அப்புறம் சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன வதம்பச்சேரியிலிருந்து, மதுக்கரை பெரியசாமி, கும்பகோணம் மனோகர், தேவனூர் ஜோதி லட்சுமி, அப்புறம் சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, எவ்வளவு பேர் அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சஸ், கவிதா, முனுசாமி, இவங்க எல்லாம் கரெக்டா அனுப்பியிருந்தாங்க. கரெக்டா பாட்டை கண்டுபிடிச்சு விடைய உடனே சொன்னவங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். சாங் இருக்குல்ல இந்த பாட்டு கே சேரா சேரா, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ்ல சொல்லணும்னா எதெது எப்படியோ அதது அப்படி அப்படி, அதாவது எதெது எப்படி கீதோ அதது அப்படி கீது அப்படிங்கிறது நம்ம லோக்கல் சென்னை பாஷையில. ஓகே, இந்த வார குவிஸ் என்ன? இப்ப வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. இது என்ன பாட்டு? ஆபா அப்படிங்கிற ஏபிபிஏ, அப்படி ஒரு ஸ்வீடிஷ் பாப் குரூப், ரொம்ப பாப்

பாப்புலர் ராக் அண்ட் ரோல் பாப் எல்லாமே 70 to 80 வரைக்குமே அவங்க ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க. 1976 ஒரு பாட்டு பண்றாங்க, மணி மணி மணின்னு. அதுல ஒரு மெலடி லைன் ஆரம்பம் எப்படி வரும்னா, ஐ ஒர்க் ஆல் நைட் ஐ ஒர்க் ஆல் டே, நான் ராவா பகலா வேலை செய்யறேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன். அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆகும். இப்ப இந்த பாட்டை நீங்க கேளுங்களேன்.

அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அமைஞ்ச தமிழ் பாடல் என்ன? இதுதான் கேள்வி. அந்த ஒரு மெலடி லைன் மட்டும்தான், அப்புறம்லாம் இந்த மாதிரி இருக்காது. அதனால் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை மட்டும் நல்லா கேட்க சொல்கிறேன். அந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த மெலடி லைனே கிட்டார் டியூனாக வரும், அப்புறம் அந்த தமிழில் அந்த பாட்டு பல்லவி வரும், இதே டியூனில் வரும். க்ளூ என்ன? ராஜா சார் தான் அந்த மாயாஜாலத்தை செஞ்சவர் சொன்னால் நீங்கள் சுலபம்

இருக்காது. அதனால உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை மட்டும் நல்லா கேட்க சொல்றேன். அந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த மெலடி லைனே கிட்டார் டியூனா வரும், அப்புறம் அந்த தமிழ்ல அந்த பாட்டு பல்லவி வரும், இதே டியூன்ல வரும். க்ளூ என்ன, ராஜா சார் தான் அந்த மாயாஜாலத்தை செஞ்சவர் சொன்னா நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது இந்த மியூசிக் அதுக்கும் சம்மந்தமே இல்லையன்னு கூட தோணும். ஒரு த்ரில்லர் மியூசிக் மாதிரி இருக்கும், ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு உண்டான மியூசிக் மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பாட்டையே நம்மூர் பாட்டா மாத்திருப்பாரு. ஆரம்ப கால ராஜா பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு லவ் டுயட் அப்படி சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. க்ளூ வந்து ரெண்டு நாள் முன்னாடி நீங்க கேட்ட பாட்டு தான் இது. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு உடனே டைப் பண்ணி அனுப்புங்க. சரி, என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல ரெண்டாவது பாட்டு என்ன? இந்த கம்போசரோட பாட்டு நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நீரோடையில் நீராடுவேன்னு தெண்டல் பாடும் ராகம் அப்படிங்கிற படத்துல இருந்து போட்டிருந்தேன். ரகுவர் நடிச்ச படம் அது. பி கே ஜவஹர் சில படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண படம் கசப்பும் இனிப்பும் 1979 வந்த படம். அதுலேருந்து தான் இப்ப அந்த பாட்டு கேட்க போறோம். என்ன பாட்டு எப்படி ஆரம்பிக்கும், தேன் சிந்தும் மலர் அல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி சாரும் வாணிஜரும் பாடியிருப்பாங்க. இந்த படத்துல டிஎம்எஸ் சார் பி சுஷீலா பண்ண பாட்டு இருக்கு, அலங்குடி சோமும் எழுதி. இல்ல ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் தேன் சிந்தும் மலர் அல்லவோ இந்த பாட்டை எழுதினவர் சேலம் எல் ஆறுமுகம். அந்த 70s உண்டான பாட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி நமக்கு தோணும், அன்னைக்கு தோணிருக்கு. ஆனா இப்ப கேட்கும் போது எல்லாம் அடாடா இது எல்லாமே நல்லா இருக்கு, இப்ப வர பாட்டை விட அதெல்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னு தோணும். பி கே ஜவஹரோட இசையமைப்புல வந்த கசப்பும் இனிப்பும் அந்த படத்துல இருந்து தேன் சிந்து மலர்லவோ அந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா?

ஓகே, உங்ககிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். எம்பாமிங் செய்யும் சகோதரியை பற்றிய தகவல் அருமை. சிறு வயதிலேயே அவர் செய்த வேலை, அப்புறம் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து யோசித்தால் ஆச்சரியங்கள் மட்டுமே கிடைக்கிறது. அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு, இதெல்லாம் வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சமா இருக்கு. தகவலை தேடி எடுத்து கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? செந்தில்குமார் ரமண முதலிப்புதூர்லேருந்து. அவரை பூலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் என்ன சொல்லியிருக்காரு, அர்த்தமிழ் அரட்டை அருமை. அந்த எம்பாமிங் செய்யும் பெண்ணின் பணி ரொம்ப அருமைங்க. அப்புறம் இன்றோல வந்த பட பாடல்கள் ரெண்டுமே இதுவரைக்கும் கேட்காத பாடல் தான், சூப்பரா இருந்தது. தேவிக்கு மேடம்க்கும் பாராட்ட சொல்லிடுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. இதோ சொல்லிட்டேங்க. மாடி தோட்டம், கீரை வகைகள், காய்கறிகள், இயற்கையான உரம், சொட்டு நீர் பாசனம் பற்றி அழகாக சொன்னார்கள் வல்லுநரின் வார்த்தையில் டாக்டர் பிரபாகரன். நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்பியிருக்கார். தேன்ல ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒண்ணு கூறி நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இது என்னது? இது உமா கணேஷ் சிறுமுகையில இருந்து போட்டிருக்கீங்க. தேன்ல ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒண்ணு சொன்னேனா, நல்ல நிறைய செய்தி இல்ல சொன்னேன். அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. ஓகே, பாடல்களும் அருமைன்னு போட்டிருக்காங்க. சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் கைவண்ணத்தில் உருவான தாயில்லா குழந்தை படித்ததில் பிடித்தது. சகோதரி பிரகதி அவர்கள் கதை கூறிய விதம் மிகவும் அருமை, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ஆமா. அப்புறம் 9 AM பாடல்கள், 9 மணிக்கு வந்த பாடல்களும் ரொம்ப அருமை அப்படின்னு போட்டிருக்காரு இவரு. கதை வசனத்தோடு மணி ஒன்று மலர் ஒன்று ரொம்ப அருமைன்னு போட்டிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு குகன் சிந்து போட்டிருக்காங்க. வந்து வசந்த இளம்ல அர்த்தமுள்ள அரட்டை ஆரம்பமே நகைச்சுவையாக ஆரம்பித்து ஒரு பாரமான பெண்கள் செய்ய முடியாத செயலை செய்யும் தகவலை தந்து மனதை வந்து பாரப்படுத்தி விட்டீர்கள். இருந்தாலும் என்றோல ரெண்டு பாட்டும் அருமையா இருந்தது அப்படின்னு கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அனுப்பியிருக்காரு. அப்புறம் 7 மணிக்கு முத்தான 3 பாடல்கள் அருமை. காலையில சொல்லிருக்கீங்களா? ஓகே. அப்புறம் 6:40 வந்து சங்கீதம் ராகங்கள் இல்லாமல அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து பிரேம்நாத் பெரியநாக்கம் பழையன்னு சொல்லிருக்கீங்க. பாளையம் பேச்சு முத்து என்ன சொல்லிருக்காரு, அர்த்தமுள்ள அரட்டை வெரி சூப்பர் சாங்ஸ், அதை விட சூப்பர் அப்படின்னு கொடுத்திருக்காரு. என்றோ கேட்டது அதுல வந்த முதல் பாடல் அதிகமாக ஒலிக்காத பாடல், இதற்காகவே தனியாக வேலை பார்க்க வேண்டும் போல இருக்கிறதே. ஆன்சர்ஸ் தெரியாட்டியும் நீங்க கேக்குற குவிஸ் வந்து மண்டைக்குள்ளேயே ஓடுதுங்க. விடைய வந்து எனக்கு தெரியல, வேற ஒருத்தட்ட கேட்டு சொன்னப்புறம் தான் நான் ஃப்ரீயானேன் அப்படின்னு யார் போட்டிருக்கா, மதுக்கரை பெரியசாமி. இந்த வார புதிரும் என்ன வந்து நல்லா ட்ரில் வாங்கும் போல இருக்கு, அதுல ஐயமே இல்லை அப்படின்னு போட்டுட்டு 2வது பாடலும் நன்றாகவே இருந்தது. மெலடி சிறப்பு. 19 வயது பெண் இந்த வேலை செய்கிறார், இது வந்து ஆச்சரியமான விஷயம். பிணத்தை பாதுகாக்க தேன் பயன்படுகிறது, இதுவரை காதில் விழாத விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது, பண்டைய காலத்துல நான் சொன்னது. இப்ப எம்பாமிங்க்கு வேற எதெல்லாம் யூஸ் பண்றாங்க, நான் சொல்லிட்டேன் மூலிகை தைலம், இலைகளோட சாறு எல்லாமே. பொது டுடன் காமன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மம்மியை வந்து பிரிசர்வ் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த காலத்துல தேன் யூஸ் பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, பட் பண்டைய காலத்துல யூஸ் பண்ணாங்க. தேன் வந்து ஒரு பிரிசர்வேட்டிவ் இல்லையா. காலை நேரம் இதமானது மனம் மயங்குதே அப்படின்னு பாபு மாதவன் பாராட்டி அனுப்பியிருக்காரு. ஜனார்த்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து போட்டிருக்காங்க. அப்புறம் 6:40 பாடலும் 8 மணி பாடலும் அருமை, சிறப்பாக இருந்தது அவினாசி பிரபுதேவி ஸ்ரீ சாய். 6 மணிக்கு திருப்பூர் டு கோபி கார்ல போனவங்க, நம்ம எஃப்எம்ல அருமையான பாட்டு வந்தது, அதாவது 6:40 சாங்ஸ் சொல்றாரு. அடாடா, அந்த இயற்கை சூழலுக்கும் நம்ம பாடலுக்கும் செம்மையா இருந்ததுங்க, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 8 மணி பாடல், அதை விட சூப்பர். இது யாரு, திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ்.

இவங்க போட்டிருக்காங்க. மயிலிறகு திரை விமர்சனம் வந்து அன்னைக்கு என்ன படம் வந்தது, ரோஜாவின் ராஜா. ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தியேட்டரில் பார்த்தேன், இந்த வருஷம் பார்த்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சையத் ரசூல், பிரேம்நாத், புலக்காட்டுப்பாளையம், ஜெகநாதன், அப்புறம் மனவி சந்திரசேகர், மல்லிகா மந்த்ராச்சலம், அப்புறம் ஒண்டிப்புதூர் ரங்கசாமி, இவங்கெல்லாம் பாராட்டியிருக்காங்க. 1000 பாடல்கள் கேட்டாலும் நம்ம டிஆர் பாட்டு இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை முழுமே அடையாதுங்க. டிஆர் பாடல்களை கேட்டு பல வருஷம் ஆனது போல இருக்குங்க. இந்த எலெக்ஷனுக்காக நம்ம ஒரு பிரேக் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை சொல்றாரு. அப்புறம் வந்து நிறைய கேட்காத பாடல்கள் வருதே, பெட்டியில் பூட்டப்பட்டவை இப்போ வெகுண்டு எழுந்து வெளியில் வருதான்னு கேட்டிருக்காரு. ஆமா, நம்ம விஜய் மட்டும் இல்லையே, விஜய், கமல், கார்த்திக், ராதிகா, சரத்குமார், இந்த மாதிரி எல்லாம் பல நடிகர்கள் எலெக்ஷன்ல இருந்தாங்களே, அவங்க பாடலாம் நம்ம அப்ப போடல. யார் இது இந்த மெசேஜ் எழுதினது? பா பரணிதரன், திருப்பூர். நட்சத்திரம் மயிலருக்கு டி பி முத்துலட்சுமி பற்றிய தொகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டியிருக்காரு. அப்பப்ப நீங்க வந்து சில தவறுகளை சுட்டி காட்டுறீங்க, அதுவும் அப்பப்ப நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிடுறோம். தேங்க்யூ. பக்தி பாடல்கள் மனதை நெகிழ வைத்தது, அப்புறம் மனதிற்கு அமைதியும் தந்தது. திரையில் பக்தி இசை சொல்லியிருக்கார் இது யாரு, மனவை சந்திரசேகர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. என்ன பாட்டு? எம்கேடி அவரோட பாட்டு. இல்லையே, நம்ம அடிக்கடி போடுறோமே, நீங்க அன்னைக்குதான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்தி பாட்டுல ரிப்பீட்டே ஆகாது, அழகா விதவிதமான பக்தி பாடலை நீங்க கேட்கலாம். 10ஆம் தேதி வந்த பாடல், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அப்புறம் 8 மணி தகவல், எல்லாமே சாங்ஸோட பொது அறிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. 10th அன்னைக்கு என்ன பாடல் வந்தது? 80s, க்ளோரியஸ் 80s. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் போட்டிருந்தீங்க, தேங்க்யூ. அர்த்தமுள்ள அரட்டை சிறப்பாக இருந்தது. இலங்கை சகோதரி பற்றி வந்தது இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. மீண்டும் நிகழ்ச்சிகள் பழையபடி வந்தன, சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு? பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, அகல்யா, இந்திரபிரியா, மூக்கனூர்லேருந்து. நான் கேட்ட அது ஆங்கில பாடல் வந்து வெளிவந்த ஆண்டு வந்து 1934, அதனால நான் அந்த ஆண்டுல பிறக்கலன்னு போட்டிருக்கீங்க. என்னது, தமிழ் பாடல் வந்து 60s தானே, நான் வந்து அந்த ஆங்கில பாடல் தான் 1934 அப்படின்னு சொன்னேன். நீங்க கரெக்டா அனுபவம் புதுமையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களே, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் அதை சொல்றது. சாய்வு நாற்காலி வசந்த இளம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்டு வருகிறேன். நேர்காணல் அருமையும் அருமை, சூப்பர், பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு வாழ்த்தியிருக்காரு சுதாகர் ஆதித்தன், சேரன் மாநகர்லேருந்து. இது எப்படி உதிக்குதுன்னு கேட்குறீங்களே, எதை எப்படி உதிக்குது அதை மட்டும் நீங்க போட மாட்டீங்களா? குவெஸ்டின்ஸா, இல்ல வர கெஸ்டை எப்படி செலக்ட் பண்றோமா, இதை கேட்குறீங்களா, ஏதோ கேட்குறீங்க எனக்கு புரியல. ஆர்ஜேக்கள் வந்து புதுமுகம் வந்திருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க. இல்லையே, யாருமே புதுமுகம் இல்லை, எல்லாம் பழைய முகம் தான். அப்புறம் ஆர்ஜே சுஜி வெளியன்று செய்த விளையாட்டு நிகழ்ச்சி ரொம்ப கலக்கலா இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, கரெக்ட், அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் முன்னொரு காலத்துல அவர் வந்து ஏதோ பத்திரிகையில இருந்தாரா, எஃப்எம்க்கு பேர் வைக்க சொல்லி எல்லாரையும் வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க, அப்படி வந்த பேரு தானான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அப்படி நம்ம எல்லாம் சஜஷன் கொடுத்தோம், அதெல்லாம் இல்ல, அவங்களே பேர் வச்சுட்டாங்க டெல்லியே, அதுதான் ரெயின்போ. இன்னொரு சேனலுக்கு என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க? கோல்டு. நாங்களாம் கூட எழுதி போட்டோங்க. அப்ப வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை கருத்து எப்போதும் போல் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்த நாடகம், ஓ அது வந்து சென்னை அஞ்சல், அதுவும் நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சனிக்கிழமை இரவு எங்க ஊர்ல நல்ல மழை, அந்த 8 மணி பாடலும் அந்த மழையோட அவ்வளவு ஒத்து போச்சுங்க, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு இவ்வளவு ரசிச்சு யார் எழுதியிருக்கா? பிரபுதேவி ஸ்ரீசாய், அவினாசிலிருந்து. மினி கண்ணன் அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்து. திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமி சாருடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு பாராட்டியிருக்காங்க. நிகழ்ச்சியிலே அவர் வந்து தன்னோட ஃபோன் நம்பர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஓகே, நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேரை பாராட்டியிருக்கீங்க ஃபேஸ்புக்கில் அந்த நிகழ்ச்சியை. நான் 2 வாரமாக பதில் அனுப்புகிறேன், ஆனால் உங்களுக்கு சென்ட் ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு முருகன்கிறவர் கேட்டிருக்காரு. ஏன், நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியலையே. ஓகே, சாய் மனோகர் சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் வந்துருச்சு இல்லையா? அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சி அருமை, 2 சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அப்படின்னு கஞ்சம்பட்டி செல்வராஜ் போட்டிருக்காரு. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சையத் ரசூல் சார் போட்டிருக்காரு செல்வபுரம்லேருந்து. கோணமலை ஆனந்தன், பீடம்பள்ளி வாசுதேவனுங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. மனவி சந்திரசேகர் இந்த பாட்டெல்லாம் ரசிச்சு எழுதியிருக்காரு. மதுக்கடலோ, நடிகனின் காதலி, அந்த அலாவுதீனின் ஆசைக்கிளியே, அது இந்த அக்னிமயிலின் சோர்வில் மழை துளி பட்டது போல் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி இனிமையாய் அமைந்தது. அழகாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் கோவை பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு கொடுத்திருக்காரு. பாட்டெல்லாம் கொடுக்கறது நான், நீங்க எனக்கும் நன்றி சொல்லணும். ஆழியார் சுப்பிரமணியம் என்ன போட்டிருக்காரு, ஜிக்கி அம்மா அவர்கள் தான் ஜி ராமநாதன் இசையில் அதிக பாடல் பாடியவர். பாருங்க, நான் சொன்ன அதே விஷயத்தை அவரும் எழுதியிருக்காரு.

அப்புறம் வந்து முகாரி ராகத்தில் டூயட் போட்டவர் ஆமா என்ற பெருமையும் உண்டு அப்படின்னு ஒரு அடிஷ்னல் தகவலை நமக்கு அனுப்பியிருக்காரு. நெசவாளி ரமேஷ்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. சரி, உங்களோட கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். நிச்சயம் அதை நான் என்னன்னு பாக்குறேன். அது மாதிரி நலமே விளைகைக்கு பாராட்டி கனகரத்னம் கனியாம்பூண்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பழமொழிக்கு ஏற்ப நல்ல செயல் செய்தால் நல்லதே நடக்கும்ங்கிறத அழகா தெளிவா கூறினார் சரண் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பல ஆர்ஜேஸ் வழங்கும் திரைப்பட கதை இல்லையா, அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. அவங்க பேர் போட்டே நீங்க பாராட்டு தெரிவிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி சண்டே சண்டே பிரகதி வழங்கும் கதை படித்ததில் பிடித்தது, அதுவும் அருமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆர்ஜே பௌசியா தர மயிலிறகு, ஆர்ஜே ரமேஷ் தர திரை விமர்சனம் எல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டீங்க. அப்புறம் நிறைய கேம் ஷோஸ் நல்லா பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாமே அவங்க பேர் போட்டு நீங்க பாராட்ட தெரிவிக்கலாம். அதையும் நான் இதுல படிப்பேன் கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், நீங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதாவது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, பிறவி பார்வை குறைபாடு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பார்க்க முடியாது, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை, அவங்களால ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியும். அவங்களுக்கு தான் நான் சொன்னேன், அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. யாருக்கு போடணுங்கிறத நான் இன்ஸ்ட்ரக்ஷனாவே கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கேட்டகரியில நிஜமாவே வரீங்கன்னா நீங்க கிளைம் பண்ணலாம், ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க அது ஓகேவா. ஏன்னா நம்ம ஆர்ஜேஸ் எல்லாருக்கும் அது தெரியாது, முதல்லயே சொல்லிடுங்க சரியா. நான் சொன்னதை கவனமா கேட்டுக்கோங்க. அப்புறம் சில நாள் வந்து நமக்கு போன் சரியில்லைன்னா இன்டர் நேயர் பண்ண முடியாது. பாவம் ஒரு நேயர் கருணாகரன்ங்கிறவர் அவர் எனக்கு ராசி இல்லைன்னு கொடுத்திருந்தார். அப்படியெல்லாம் இல்லை, போன் சரியானா நீங்க தான் ஃபர்ஸ்ட் நேயரா இருப்பீங்க ஓகே. உங்களோட மெசேஜஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு ஓகே. இப்ப குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். ஒரு சூப்பரான பாட்டு வரப்போகுது, அந்த பாட்டோட முதல் வரியை மட்டும் நல்லா கேளுங்க. அந்த முதல் வரி ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் நீங்க மறந்துடணும். நீங்க போட்டு கூட கேட்டுக்கலாம். இப்ப அந்த பாட்டை கேளுங்க.

0: அப அப்படிங்கிற ஸ்வீடிஷ் பாப் குரூப்போட பாட்டு தான் இது, மணி மணி மணி. அந்த பாட்டு 76 வந்தது, ரொம்ப ஹிட். அப்ப அதுல இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ஒரு லைனை மட்டும் வச்சு ஒரு அருமையான பாட்டை பண்ணியிருப்பார் ராஜா சார். அந்த ஒரு மெலடி தவிர அப்புறம்லாம் நம்ம வெரி லோக்கல் மியூசிக்கா இருக்கும். அது என்ன பாட்டு, அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் கண்ணாலேயே நம்மளை இன்வைட் பண்ற பாட்டு தான், அதுதான் க்ளூ. யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அரட்டையோட, அப்புறம் மண்டையை கொடையற மாதிரி ஒரு குவிஸோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? Until then, it's bye from Soumya.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல்.

நேயர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சியும் காத்துட்ருக்கு. மாலை 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்டு மகிழலாம். 7:30 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், தேன்வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகமும் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103

0: எஃப்எம்மின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: டெங்கு ஃபீவர் உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென V3, டென V4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில் வீடுகளில் உங்களுக்கு நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்

0: திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. எஸ் பிரேமா மற்றும் எஸ் ஜெயா பாடியிருக்கும் மெல்லிசை பாடல்.

இதுக்கு என்னடி பெரிய வேலை? இருக்கு மேல இருக்கு மூளை. வயசு 100 வரைக்கும் நமக்கு வாலிபம் வரப்போகுது. 100 நாளி நெல்லு விளைஞ்சு 30 நாளி தென்னை விளைஞ்சு வேணுங்கிற வசதி எல்லாம் கிடைக்க போகுது. விஞ்ஞானத்தில் வேகமாக வேலையாகுது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் திரைசை. திரைசையில் முதல் பாடலாக மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து பாடல்.

0: குலநரி கூட்டம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் கார்த்திக் மற்றும் சின்மயி. பாடலுக்கு இசை செல்வ கணேஷ், பாடல் வரிகள் நா முத்துக்குமார்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒலித்து பாடல் அசுரன் படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் வேல்முருகன் மற்றும் ராஜலட்சுமி பாடினார்கள். பாடிய அந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெற்றது. இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இலும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்கலாம்.

அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ கிளைமாக்ஸ் சீனில் வுட்டி, பஸ் லைட்டியர், ஜெஸ்ஸி, ரிக்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா கூட இருக்கக்கூடிய மற்ற டாய்ஸ், மாட்டிக்காத டாய்ஸு, அண்டு அந்த கிளா அப்படின்னு சொல்கிற அந்த ஏலியன் டாய்ஸ் மாதிரி பச்சை கலர் ஒரு டாய் இருக்கும்ல, இதுக்கெல்லாமே மெஷினை ஆப்ரேட் பண்ணி பெரிய மேக்னெட் மூலமாக எல்லா டாய்ஸையுமே வந்து காப்பாற்றிடும். அதுக்கப்புறமா நடக்கக்கூடியது தான் ஒரு ஃபைன் என்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டி தன்னுடைய டாய்ஸை தன்னுடைய சிஸ்டரான போனிக்கு கொடுத்துட்டு ஒரு எமோஷ்னல் குட் பை சொல்கிறது தான் இந்த கிளைமாக்ஸ் காட்சியாக டாய் ஸ்டோரி 3ல இருக்கும். ஓகே, 1:33 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர், இந்த நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5 மணிக்கு சித்திரை செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் நேரலையில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம். தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். ஒரு மணி 1:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு டாய்கள் உலகத்துக்குள்ள பொம்மைகள் உலகத்துக்குள்ள போயிருந்தோம். அதுவும் டாய் ஸ்டோரி 1, 2, 3 இதை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா டாய் ஸ்டோரி 4 2019. மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஒரு மூவி வருது. ஸ்டோரி முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம நினைச்ச நேரத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹெண்டிங் நடக்குது. 3-ல முடிஞ்சதுக்கப்புறம் இதுல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, போனி இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் ஆண்டிட்டு இருந்து வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க போனியை, டாய்ஸை வந்து அவங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்பூனை எடுத்து அதுக்கு கை கால் வந்து த்ரெட்டில் வச்சு ஃபோர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு புது டாய் கிரியேச்சரு. ஸோ இந்த கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர் கீ வந்து தன்னை ஒரு குப்பை ட்ராஷ் அப்படின்னு நினச்சிட்டு எப்போவுமே போய் குப்பை தொட்டியிலே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த உட்டி அப்படிங்கிற ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அடிக்கடி இந்த குப்பை தொட்டியில் விழுகக்கூடிய ஃபோர் கீயை காப்பாற்றுறதையே வேலையாக வச்சிட்ருக்கு. ஸோ இது ஒரு ஃபன்னியான மொமெண்ட்டாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தில், அதுவும் தமிழ் டப்பிங்கில் பார்த்தவங்களுக்கு ரொம்பவுமே சிரிப்பு வரக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்கும். ஸோ நான் குப்பை அப்படின்னு போய் அதை விழுகிற காட்சிகளை நம்ம சிரித்து ரசிச்சிருக்கோம். சரி, சூப்பர் சீன்ஸ் என்ன இந்த திரைப்படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர் கே வந்து ரிப்பீட்டடாக ட்ராஷ்குள்ளே விழுகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக இருந்தாலுமே, ஒரு டீப் மீனிங் இருக்கக்கூடிய சீனை, நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற காட்சிகள் எல்லாமே இதில் சூப்பர் சீன்ஸாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஆன்டிக் ஸ்டோரில் வந்து கேபி அப்படிங்கிற ஒரு டாலோட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியலாக இது ஒரு பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஒரு டால் மாதிரி தெரியும். ஸோ இந்த பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த கேபி அப்படிங்கிற டாய். ஸோ இந்த டால் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு லோன்லினஸில் இருந்ததுனால ஒரு வில்லனாக மாறி இருக்கக்கூடிய கேரக்டராக காட்டியிருப்பாங்க. ஸோ தன்னுடைய ஓனர் தன்னை ரீப்ளேஸ் பண்ண காரணத்தினால லோன்லினஸ்க்கு போகக்கூடிய அந்த டால் மற்ற டால்ஸ் எல்லாத்தையுமே காயப்படுத்தக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டரில் வந்து ரோல் பண்ணியிருக்கும். ஸோ அந்த காட்சிகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூட இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸாக வரக்கூடிய அந்த பொம்மைகளாக இருக்கட்டும், அதுவுமே பார்க்கறதுக்கு இந்த வாய் மட்டும் தனியாக வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம், ஐயோ இப்படியெல்லாம் பொம்மையாக இருக்குது, இதையெல்லாம் பொம்மையாக

வந்து குழந்தைகள் வாங்குவாங்களா அப்படின்னு கூட ஒரு க்வெஷ்சன் வரும். அண்ட் அதே மாதிரி போ பீப் அப்படிங்கிற ஒரு அந்த டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டாக அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய ஒரு டாலாகவும் காட்டுறாங்க. அது யார் அப்படின்னா உட்டினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வரக்கூடிய அந்த பார்பி மாதிரி கூட ஒரு ஆடோட ஒரு மெய்ப்பாளர் மாதிரி ஒரு பெண்ணை காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த டால் வந்து இப்போ வந்து இந்த டாய் ஸ்டோரி 4ல காட்டுவாங்க. எப்படியோ தொலைஞ்சு போன அந்த டாய் வந்து வேற ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்வென்ச்சர் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த போ பீப் அப்படிங்கிற ஒரு டாய் வந்து இருக்குது. ஸோ அங்கே தேடி போகும்போது தான் ஒரு முழுக்க முழுக்க மாறி இருக்கக்கூடிய அந்த டாயை வந்து கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறான் உட்டி. ஸோ அந்த காட்சிகளுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கிளைமேக்ஸ்க்கு வரும். இந்த டாய்க்கு கேபி கேபி கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு மறுபடியும் வந்து அந்த ஃபோர்கியை காப்பாற்றி ஒரு எண்டான அந்த எஸ்கலேட்டரில் இருந்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உட்டி வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய தருணம் வருது. என்ன அப்படின்னா, மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாய்ஸ்கிட்டையே போயிடலாமா, இல்லை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான அந்த போ பீப் அது கூடயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. சரி, எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கிறது, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சு போலருது போல இருக்கு. அதனால கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயே வந்து அந்த பெரிய ஒரு பார்க் தீம் பார்க்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருது உட்டி. ஸோ இந்த உட்டியினுடைய புதிய வாழ்க்கையை வந்து முடிவு செய்யக்கூடியது தான் இந்த கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்கும். பஸ்ட் லைட்டியரும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் டாய்ஸும் எமோஷ்னலாக உட்டி கிட்டிருந்து டாட்டா பை சொல்லி கிளம்பிக்கிறது தான் இந்த கிளைமேக்ஸ். நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கலாம், ஆனால் பொம்மைகள் மத்தியில் இவ்வளோ நாள் சேர்ந்துருந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரிய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தருணத்தில் இருந்தாலும் தன்னுடைய நண்பனுக்கு இன்னொரு புதிய வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோட பிரிஞ்சு போகிற காட்சியை வந்து காட்டியிருப்பாங்க. பிரிவை புரிதலோட இணைக்கிற அந்த சென்டிமெண்ட் காட்சி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் டாய்க்கு வந்து அந்த மாதிரியான உணர்வு காட்டுறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த திரைப்படங்களை பற்றி என்னென்னா, ஆஸ்கர் சாதனை இந்த திரைப்படங்களுக்கு வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதை பற்றி வாட்ஸ்அப்பில் ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து சொல்லியிருக்காரு. சிறந்த அசல் திரைக்கதை பிரிவில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் அனிமேஷன் திரைப்படம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் வசூல் சாதனையிலையுமே இந்த டாய் ஸ்டோரியினுடைய 3வது 4வது பாகங்கள் வந்து $1 பில்லியன் மேலே நிறைய வசூல் செஞ்சுருக்கு, சாதனை படைத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கூடவே இன்னொரு கூடுதலான தகவல் இந்த திரைப்படத்தை பத்தி என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க உலகத்திலேயே முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் அனிமேஷனால் உருவான முதல் ஃபீச்சர் ஃபிலிம் இதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1995 வெளியான இந்த திரைப்படம் உலகையே மாற்றுச்சு அப்படிங்கிறது தெரியும். இதுல உட்டி கேரக்டர் வந்து முதல்ல ரூடா தான் அமைச்சிருக்காங்க, அதாவது ஒரு வில்லன் மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து உட்டியை வந்து வில்லனாக வைக்கிறது பிடிக்காத காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டராக மாற்றியிருக்காங்க. அண்ட் பஸ்ட் லைட்டியர்னுடைய முதல்ல வச்ச பேர் லூனார் லாரி அப்படிங்கிறது தான், அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ட் லைட்டியர்னு மாற்றியிருக்காங்க. அண்ட் முதல்ல இந்த படம் வரும்பொழுது பிக்சர் ஸ்டுடியோனுடைய ஃபியூச்சராக இது இல்லை, அப்போ வந்து இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த பிக்சர் ஸ்டுடியோ இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் உயிர் தெளிந்துச்சு அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்த்தோம். அண்ட் டாய் ஸ்டோரி 2 பார்த்தீங்கன்னா தெரியாமல் தவறுதில் முழுசாக அழிஞ்சிருச்சாமா, அதுக்கப்புறம் ஒரு லக் பேஸில் பேக்கப் காப்பி ஒரு அனிமேட்டர் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அதை காப்பாற்றி அந்த திரைப்படம் வெளியாச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அண்ட் நிறைய ஷூட்டிங் பிரேக்கரில் தான் இதனுடைய டப்பிங் வந்து கொடுத்துருக்காரு ஃபேமஸ் டாம் ஹேங்ஸ் உட்டி அப்படிங்கிற வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு. அண்ட் பிக்சர் ஃபேன்ஸுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா, இந்த பீஸா பிளானட் ட்ரக் வந்து இதில் ஒன்று இருந்திருக்கும். டாய் ஸ்டோரி வந்து அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா பிக்சர் ஸ்டுடியோனுடைய நிறைய படங்களில் இந்த பீஸா ட்ரக்கை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமும் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் டாய் ஸ்டோரியினுடைய 4 பாகங்களும். ஸோ இனி அடுத்ததாக 2026 டாய் ஸ்டோரி 5 என்ன கதை வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் பொம்மைகளை நேசிக்கிற, பொம்மைகளோட பேசி தன்னுடைய குழந்தை பருவத்தை கழிச்ச நிறைய மக்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களாக நம்ம முதல்ல பார்த்தது பொம்மைகளை தான். ஸோ அந்த பொம்மைகளை கொண்டாடியே இந்த டாய் ஸ்டோரி பற்றிய டாய் ஸ்டோரி திரைப்படத்தை பற்றி பேசினது ரொம்ப சந்தோஷம். 1:45 ஆயாச்சு, இன்னும் சில நொடிகளில் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் ஆட்டத்திற்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், கொடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப்

0: விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராமப் பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும் இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 மாதங்களுக்கு ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26 முதல் 29 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என CBSE தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19 தேதி முதல் 22 தேதி வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேகக்கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான

0: ரொமேனியா செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஒரு மணி 55 நிமிஷம். அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கேட்டீங்க வெதர் ரிப்போர்ட்.

0: Trump has warned Taiwan against formally declaring independence from China. Taiwanese President Lai Ching-te has previously stated that Taiwan does not need to declare independence as it already considers itself a sovereign nation. The U.S. has long supported Taiwan, including providing it with means of self-defense under U.S. law, while balancing its diplomatic relationship with China. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal, Sikkim, Assam, Meghalaya and South Interior Karnataka during the next 2 days. According to IMD, similar conditions will also prevail over Arunachal Pradesh, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. In the final open badminton, the Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered the men's doubles final after defeating Malaysia's Go Shei Fei and Nuruzuddin in the semi-final in Bangkok today. The Indian pair won 19-21, 22-20, 21-16 in an 82-minute match to reach their first final of the season and third final at the tournament after title wins in 2019 and 2024. In the final clash, the Indian duo will be up against either the Indonesian pair of Leo Roli Carnanto and Daniel Martin or the Chinese duo of He Ji Thing and Ren Xiang Yu. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upendra Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a two-stage re-evaluation process of answer sheets for Class 12 students. And in badminton, Indian duo Sattvik Sairaj and Chirag Shetty enter finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இருபதாம் ஆண்டு கோவிட் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பிரதம மந்திரியின் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் திட்டமான PM ஸ்வநிதி திட்டம் இந்த ஆண்டு, அதாவது 2026 தொடக்கத்தில் அறிவித்தபடி 2030 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1.15 கோடி வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் 50,000 ரூபாய் வரையிலான பிணையமில்லா நடைமுறை மூலதன கடன்களை 3 தவணைகளாக இத்திட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை 72 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இத்திட்டத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்கிறது மத்திய அரசின் தரவுகள். இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்பட்ட PM ஸ்வநிதி திட்டத்தின்படி விற்பனையாளர்கள் முந்தைய கடனை வெற்றிகரமாக திருப்பி செலுத்திய பிறகு 3 தவணைகளாக, முதலில் 10,000 ரூபாயும், பிறகு 2வது தவணையில் 20,000 ரூபாயும், 3வது தவணையில் 50,000 ரூபாய் வரையிலும் படிப்படியான தவணைகளில் கடன் பெற முடியும். மேலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு 100 ரூபாய் வரை கேஷ்பேக் வழங்கப்படுகிறது. சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. விற்பனை சான்றிதழ் அல்லது விற்பனைக்குரிய அடையாள அட்டை அல்லது விற்பனை சம்பந்தமான அதிகாரிகள் கொடுக்கும் பரிந்துரை கடிதம் வைத்திருப்பவர்களுக்கு கடன்கள் வழங்கப்படுகிறது. கடன் விண்ணப்பங்கள் உள்ளூர் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க PM ஸ்வநிதி இணையதளம் அல்லது PM ஸ்வநிதி மொபைல் செயலியை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரைகானம் கேட்கலாம்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் பாடியிருந்தார்கள் படம் சத்யா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நினைவூட்டுகிறோம் நிலையிலே இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்து நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில். இனி தொடரும் திரைப்பட பாடல்.
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
4: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
5: ராஜா கதை சொல்லு, ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: ட்ரோன்
1: சண்டியா எதுக்கு
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு சண்டதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வளைஞ்சு வச்சுல அதான் அதான்
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் படைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகமாப்பா
1: பாடிச்சா
0: பாடாதா சரி காக்கா
1: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
0: ராஜா விடுவாரா.

0: நாடெல்லாம் வாழ்த்துது ராஜா பாட.
1: இது ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: இந்த ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன் சூப்பர்மேன். அது சொல்லாத, அது சொல்லாத.
2: அண்ணன் கொண்டாங்க சொல்லு, அண்ணன் கொண்டாங்க சொல்லு.
0: யார் சார், யார் சார்? ஆ, டைனோசர்.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.
0: வா வரும்பா, இட்டு வா.
1: முடிச்சு முடிச்சு நான் கதை.

0: தெய்வ திருமகள் படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம்.
1: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
2: நரி கதை.
1: ஐயா அத சொல்ல,
2: இறங்கு முதல்ல கீழே உட்கார்.
3: சரி சொல்லு.
2: நரி கதை தானே?
3: ஆமா.

காலத்தில முருகமலை காட்டுக்குள்ள முன்பு ஒரு காலத்துல முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு

0: கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பள நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின. ஆ

0: நடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற, நான் புலி சிங்கம் மயில் குட்டி அது மாதிரி அழுதேன், நீ எதுக்கு அழுகிற?
1: அப்பச்சாரி சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது, நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது, நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் கலைஞ்சு போச்சு, நீல சாயம் என்னாச்சு?
2: மூன்றாம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: കൂർപ്പുറത്തിലെ മഹിഴ്ചിയാണ് മതിയ വണക്കം നേർക്കലേ ആകാശവാണി കോയമ്പത്തൂർ 103 FM இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நம்ம இந்திய தாயோட மகிமையும் பெருமையும் இந்த உலகத்துக்கே சொல்லுற பாடல் வந்தே மாதரம்.
2: நம்ம இதயத்துல தேசப்பற்றின் தீபம் ஏத்தருக்கு ஒரு சரியான டைம் இதோ வந்துருச்சு.
1: நம்ம நாட்டு மேல மரியாதையும் அன்பும் பெருமையும் கௌரவமும் நிறைஞ்ச இந்த உணர்வுகளை இசையாய் குரலாய் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்க வராங்க இளம் எக்விடாஸ் குயில்கள் யாஷினி, மதுமித்ரா, ரிஷிமா, சாய்ஸ்ரீ மற்றும் சிவமதீனியா.

0: தமிழ் இலக்கியத்தோட பெருமை எதுன்னு கேட்டா உனக்கு எந்த காவியம் ஞாபகம் வரும்?
1: சிலப்பதிகாரம் தானே?
0: ஆமா, அநீதிக்கு எதிரா வீரமும் நேர்மையும் கொண்ட ஒரு பெண் அப்படின்னா அது கண்ணகி தான்.
1: கண்ணகி பாண்டிய மன்னனோட அரசவையில உரையாடின காட்சி எல்லாம் இப்ப வரைக்கும் நம்ம அழியாம நம்ம மனசுல வாழுது.
0: இப்ப ஏற்பட்ட காட்சிய நம்ம சமுதாய வலைதளத்துல ஆன்லைன் டிஜிட்டல் உலகம் சூழல்ல நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்க வராங்க நம்ம பேச்சாளர்கள்.
1: அப்படியே நம்மள ஒரு புது யூனிவர்ஸ்க்கே கூட்டிட்டு போக வர்றாங்க அக்ஷய் அண்ட் விஷ்ணு பிரியா.
2: காவலரே காவலரே, கையில் வாக்காளர் அடையாள அட்டையும் மறுபுறம் ஆதார் கார்டும் முகத்தில் கோபம் கண்ணில் வைஃபை வேகம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறேன் உங்கள் மன்னனை சந்திக்க. சீக்கிரம் சென்று கேட் பாஸ் பெற்று வாருங்கள். செல்ல மாட்டீர்களா அல்லது உங்கள் அரசு செயலின் சர்வர் டவுன் என்று எக்ஸ்கியூஸ் சொல்ல போகிறீர்களா? விலகுங்கள். விலகலனா இங்க நடப்பதை வீடியோ எடுத்து இன்ஸ்டால ட்ரெண்டிங் பண்ணிடுவேன். விலகுங்கள்.
3: யார் நீ? செக்யூரிட்டி செக் இல்லாம சிஸ்டம் பைபாஸ் பண்ணி உள்ளே வர நீ யார்?
2: புறாவுக்காக உடல் தந்த மன்னர் கதையை சிலபஸ்ல வைத்து பேப்பர்ல மட்டும் அறம் பேசும் அரசர்களின் நாட்டில் சிசிடிவி சிபிஐ இடி ஆர்டிஐ எல்லாம் ஒரே டைம்ல பார்த்து அனுபவம் கொண்ட மன்னா நீதியின் இலக்கணமாய் பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரை எனது ஊர். நாடெங்கும் கூக்குமால் வைத்து நடத்தி வரும் மாசாத்துவனின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. இன்று ஜஸ்டிஸ் ஆடிட்டராக எனக்காக நானே வாதாடி கொள்ள இங்கு வந்துள்ளேன். உன் மேல் நான் தொடுத்துள்ள கேஸ் ராங் வெர்டிக்ட் இன்ஸ்டன்ட் எக்ஸ்கியூஷன்.
3: ஓஹோ, சரி சொல், உன் முறையீடுதான் என்ன?
2: மூன்று கடல் சூழ்ந்த தமிழ்நாட்டில் மீடியா சேனல் பிரேக்கிங் நியூஸ் பேப்பர்ஸ் நடுவே உன் செங்கோல் என்று ஒரு விஷுவல் 3D இமேஜை உயர்த்தி பிடித்திருக்கும் மன்னா, நீ அறிந்திடாத உண்மையை நான் கூறும் முன் நான் யார் என்று தெரிந்து கொள்.
3: எனக்கும் பிளே ஸ்டேஷனில் விளையாடி கொஞ்சம் போர் அடித்துதான் போய்விட்டது, அதனால் நீ சொல்வதையும் கேட்போம். சொல், யார் நீ?
2: நீதியை கூகுள்லயும் சாட் ஜிபிடியிலயும் தேடி சாரி நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் என்று வரும் இந்த ஏஐ காலத்தில் மேனுவல் வெரிஃபிகேஷனுக்காக வந்த கண்ணகி. சாட் ஜிபிடி கொடுத்த ஸ்பீச் ஜட்ஜ்மெண்டை வெரிஃபை பண்ணாம தண்டனை கொடுத்த மன்னனை பப்ளிக் ஹியரிங் கிழித்து வந்த கண்ணகி நான்.
3: என்ன, கொடுத்த தீர்ப்பு தவறா?
2: அந்த கொடிக்கம்பு முறிந்து விழ இந்த ஃபாரினர் ட்விட்டர்ல உனது மானத்தை வாங்க உன் டம்மி சிங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையொண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான்.
3: ஓ, கோவலன் மனைவி? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா நீ?
2: போதும். யாகாவாராயனும் நாக்காக்க மன்னா, நாக்காக்க யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, சாட் ஜிபிடியை நம்பி என் கணவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களை கல்வர்கள்.
3: எனது அரசவை சஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் என்கொயர் லேட்டர் என்று ஏஐ முடிற்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு உனக்கு தெரியாதா? அல்லது சாட் ஜிபிடி சொன்ன தீர்ப்பிற்கு அப்பீல் இல்லை என்றும் தெரியாதா?
2: நீதி நிலக்கணம் பேசும் மன்னா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, சமூக சீர்திருத்தவாதி, பொருளாதார நிபுணர் நீதினா.கா பி ஆர் அம்பேத்கர் என்னும் மாபெரும் மக்களின் தலைவர் வகுத்த சட்டங்கள் என்னவாயிற்று? பவர் அர்ஜென்சி ஈகோ என்று செயற்கை நுண்ணறிவை நாடி சென்று என் வாழ்க்கையே கேஸ் க்ளோஸ்னு சீல் பண்ணிட்டீங்களே கொற்றவனே. கொலுமந்தவத்தில் அம்பேத்கர் வழிவந்த சட்ட வல்லுநர்கள் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு சாட் ஜிபிடியால் முடிவானதேன்? இங்கு கூடியிருக்கும் நல்லவர்களே, சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையா

0: அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன்? இதற்கு பெயர நீதி, இதற்கு பெயர நேர்மை, இதற்கு பெயர நியாயம், இதற்கு பெயர அரசு, உமக்கு பெயர அறம் காக்கும் மன்னன்.
1: என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபெரும் தேவியின் சிலம்பு.
0: கோபெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. இல்லை இல்லை, அது என் சிலம்பு. டிஃபரன்ஸ் தெரியுமா? உங்க சிலம்புல முத்து, என் சிலம்புல மாணிக்கம்.
1: நம்ப முடியாது என்னால். இருக்கா ப்ரூஃப்?
0: ப்ரூஃப் கேக்குற நீ அந்த நேரம் 1 மினிட் என்கொயரி பண்ணிருந்தா இன்று ஹிஸ்டரி லெசன்ல உன்னோட பேரே பிளாக் லிஸ்ட் ஆகிருக்காது. நீ ஏன் நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வலை குறைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
1: என்ன, நான் குற்றவாளியா?
0: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இந்த சபையிலும் செயற்கை நுண்ணறிவை நம்பாமல் சட்ட புத்தகங்களுக்கும் மனித உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் பெருந்தன்மை பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, பெரும் டேட்டாபேஸும் உயர்தர தொழில்நுட்ப திறன் கொண்ட குழு கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் சாட் ஜிபிடி ஜெமினியில் சொன்ன தீர்ப்பு ககுட்டில் கருத்து கணிப்பு என்று போகாமல் தாயின் மேலாணையாக, தமிழின் மேலாணையாக, தயகத்து மக்கள் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுரம் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் கணவர் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள்.
1: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
0: அவைகளில் ஒன்று என்னுடையது.
1: அதற்கு என்ன அடையாளம்?
0: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை குளோனிங் செய்து தருவீர்களா? வெட்டுண்ட தலையை ஒட்ட வைத்து தருவீர்களா? உங்கள் ஏ ப்ராஸ்தெடிக் தலை செய்து தருமா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிய என் கணவரின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மன்னா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பதல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
1: தூத்துக்குடி முத்துக்கள், அதுவும் மன்னார் வளைகுடாவிலிருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை முத்துக்கள்.
0: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
1: அப்படியா, எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார், பார்த்தாயா முத்துக்களை?
0: அடுத்த சிலம்பு
1: மாணிக்கங்களா?
0: இதோ பார், என்னுடைய சிலம்பு. இது முத்துக்கள் அல்ல, நீதியே காயமடைந்த போது சிந்திய ரத்த துளிகள். நீ சேக்கே அற முன் விழுந்த தருணத்தின் மௌன சாட்சிகள். அமைச்சர்களே, எக்ஸ்பர்ட் பேனலிஸ்டுகளே, இப்ப என்ன வேர்டிக்ட்? மியூட் ஆகி விட்டீர்களா? இல்லை சிக்னல் போயிடுச்சா? அல்லது கான்சென்ஸ் லாகவுட் ஆயிடுச்சா? மன்னா, செயற்கை நுண்ணறிவே கதை என்று இருந்த மன்னா இப்பொழுது நாடே சிரிக்கிறது. உன்னை பார்த்தல்ல, உன் இன்ஸ்டன்ட் ஏஜ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டமை பார்த்து. செங்கோல் எதற்கு? ஷோபீஸ்க்காகவா? கிரீடமும் அலங்காரமும் எதற்கு? போட்டோ செஷனுக்காகவா? குளை எதற்கு? பிரியா லான்ச்சுக்காகவா? அழு, என்னை லைஃப் டைம் இஎம்ஐ மாதிரி அள வைத்தவனே, அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கல்வன் இல்லை, நான் தான் கல்வன். வழி வழியாய் பின்பற்றி வந்த சட்டங்களை மறந்து செயற்கையை நாடி சென்றேனே, நான் தான் கல்வன்.
0: அழியட்டும், ஒளியட்டும், அனைத்தும் அழியட்டும். உன் சிஸ்டம் அனைத்தும் பிளாஷ் மோடிற்கு சென்று ரீஸ்டார்ட் ஆகட்டும். அனைத்தும் அழியட்டும். நானே இன்று ட்விட்டர் லெட்ரென் இன்ஸ்டா குவீன். என் நெஞ்சில் மூண்ட தீயே, நீதி தவறிய மதுரை அடியோடு அழிக்காதே, அடியோடு திருத்து. ஃபைல்களை எரிக்காதே, ரூல்களை ரீரைட் பண்ணு. நகரத்தை சாம்பலாக்காதே, சிஸ்டத்தை அப்டேட் பண்ணு. இந்த தீ இயற்கை செயற்கை நுண்ணறிவை சுட்டரிக்கட்டும். ஏனெனில் நகரம் எரிந்தால் நியூஸ் வரும், நீதி திருந்தா ஹிஸ்டரி வரும். மக்கள் திருந்தட்டும், மக்கள் திருந்தட்டும், மக்கள் திருந்தட்டும்.
2: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் எக்விட்டாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
3: பெண் என்பவள் ஒரு குடும்பத்தோட இதயம், சமூகத்தோட சக்தி, பொறுமை, தைரியம், அன்பு, அர்ப்பணிப்பு, இதெல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் பெண்.
4: அடக்கப்பட்ட குரல்கள் உடைக்கப்படும் போது, அமைதி முழக்கமாய் மாறும் போது ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் அது வார்த்தையல்ல, வரலாறு எழுதும் முழக்கம்.
3: பெண்களோட உணர்வுகளை, போராட்டங்களை, சாதனைகளை, உள்ளத்தின் குமுறல்களை கவிதை வடிவுல இப்ப நமக்கு சொல்ல போறாங்க கிருஷ்ணபிரியா.
5: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பெண்ணின் முழக்கம் என்ற தலைப்பில் கவிதை பேச வந்துள்ளேன். கவிதை கர்ப்பத்தில் உதித்த எனக்கு முளைப்பாலாய்

0: பால் ஊட்டி புதிகை தென்றல் தனை கொண்டு தாளாட்டி அகப்புறத்தால் பூப்பெய்து செய்த பெண்ணடி நான். தமிழ்தாயின் கன்னி மகள் நான். தமிழ்தாய்க்கு அளிக்கும் இந்த சபைக்கு வணக்கம். தமிழ் கூறும் சொல்லுலகம் இது மூன்றாம் கோளில் ஒரு வல்லுலகம். அகத்திய தந்து தமிழுலகம் இந்த முத்தமிழின் வல்லுநர் கடைக்கண் பார்வையால் புனிதமுற்று நிற்கும் உலகம். அந்த புனித நிலத்தில் பெண் கவிஞன் பாடும் இந்த பாடல் குற்ற பாடல் அல்ல, சத்திய பாடல். ஓ சமுதாயமே, பெண்ணடிமை தீரும் மட்டும் என்று கூக்குரல் இடுகிறாயே, அந்த கூக்குரலின் இடைவெளியில் தானே பெண்ணவள் அடிமைப்பட்டால்? சீதை தீக்குளித்தாலே அன்றோ? இல்லை இல்லை, அம்பை ஏமாற்றப்பட்டாலே அன்றோ? கம்பன் காலத்தில் தானா? ஒருவேளை விவிலியத்தில் ஏவாள் சாத்தானுக்கு அடிமையானாலே அன்றோ? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பெண் அடிமை இல்லை. அவர்கள் பூமி தாயின் செல்ல குழந்தைகள். வெற்றியின் முழக்கம், மயின் சீற்றம், அருளின் எதிரொலி, அன்பின் நடைக்கலம், கடலின் கொந்தளிப்பு, பொறுமையின் சிகரம், இதையெல்லாம் நீ உணர சென்ற நூற்றாண்டில் பாரதியும் இந்த நூற்றாண்டில் பெண் செய்த சாதனைகளும் வேண்டியிருந்தது உனக்கு. முயலுக்கு கொம்பு முளைத்தால் அழகே பெண் பஞ்சே என்று கொஞ்சம் முடியாதுன்னு பயந்து விட்டாயோ? பெண்கள் பூமி தாயின் மகரந்தங்கள். நீ அவர்களை பூவாய் தாங்காமல் காலடியாய் சிதைத்தாய். பெண்கள் அடிமையாய் நொறுக்கப்பட்ட போது உறக்கத்தில் இருந்த சமுதாயமே உன் உறக்கம் களைய பெண் புலியாய் மாற வேண்டியிருந்தது. ஆயிரம் அம்புகள் எய்தாலும் உன்னை கனையால் தொடுத்தாலும் உன் ஊமை உறக்கம் களையவில்லையே. ஒவ்வொரு அம்பையும் பீஷ்மவரம் அறிய வேண்டுமோ? சிகண்டியாய் மாற வேண்டுமோ? அதனால் பலன் வருமோ? சாதனைகள் பல உண்டு பெண்ணிடத்தில், வரலாறு சாட்சியம். இது கனவு அல்ல, யாருக்கும் சமானமே நாங்களும் இவ்விடத்தில். கருணையால் அல்ல, திறமையால் நிற்பவர்கள். பெண்ணடிமை தீரும் நாளை காத்து நாம் இனி மௌனம் கொள்ள போவதில்லை. பெண் அடிமை இல்லை என்று உரக்கச் சொல்லும் இந்த காலத்தின் குரல் நாங்களே. விடுதலை வேண்டி கையேந்தும் காலம் அல்ல இது, விடியலை உருவாக்கும் காலம் இது. பெண் அடிமையாய் இல்லை, பெண் சக்தியாய், பெண் சிந்தையாய், பெண் சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் நெடுங்கோலாய் நிற்கும் காலம் இது. இனி பெண் எழுந்தால் இந்த உலகமே எழுந்தது. பெண் எழுந்தால் இந்த உலகமே எழுந்தது. நன்றி, வணக்கம்.
1: நம்ம சின்ன வயசுல அம்மா பாட்டி எல்லாம் நம்ம கண்டிப்பா கதை சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம கேட்டு சிரிச்ச ரசிச்ச ஒரு கதாபாத்திரம் தான் தெனாலிராமன்.
2: அறிவு நகைச்சியும் சேர்ந்து ஒரே நொடியில அரசரையே யோசிக்க வைப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் ராஜா கேட்டாரா, இந்த நாட்டுல எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலி யாருன்னு. அதுக்கு தென்னாலிராமன், அரசே தப்பு செஞ்சுட்டு ஒத்துக்கிறவன் தான் சொன்னாராம். ஏன்னா தப்பு செய்யறவன் கிடையாது, அதை ஒத்துக்கிறவன் ரொம்ப ரேர். இதே மாதிரி இந்த நேரத்துல சிரிப்போட சேர்ந்த ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தையும் நமக்கு சுவாரஸ்யமா சொல்ல வராங்க மகிஷா.
1: சோ உங்க மனசை லைட்டா வச்சுட்டு காதுகளை திறந்து கற்பனை வளத்துக்கு போக ரெடியா இருங்க.
3: வணக்கம் மாணவ நேயர்களே, என் பெயர் மகிஷா, நான் டெக்விடாஸ் பள்ளியில் படிக்கிறேன். இப்பொழுது ஒரு கதை. கதை என்னால் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் வருவது காகமும் நரியும் கதைதான். ஆனால் தெனாலிராமன் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோ நான் கூற போகிறேன், கேட்பதற்கு தயாராக இருங்கள். கதையின் தலைப்பு, தெனாலி காட்டிய சொர்க்கம். முன்னொரு காலத்தில் விஜயநகரம் என்ற பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். கிருஷ்ணதேவராயர் மிகவும் நல்ல மன்னர். தன் நாட்டில் வாழும் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர். கிருஷ்ணதேவராயர் அரச சபையில் தெனாலிராமனும் ஒருவர். அன்றும் வழக்கம் போல் அரச சபை கூடியது. இன்று மன்னர் என்ன கூறப்போகிறார் என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். மந்திரி பிரதானிகளே மற்றும் சபையோர்களே, நான் சிறு வயதில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகிலேயே அதிக அழகும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய இடம் அது என்ன என்று கேட்ட போது அதுதான் சொர்க்கம் என்று பெரியோர்கள் சொன்னார்கள். அந்த சொர்க்கம் இப்போது எங்கே இருக்கிறது என்று உங்களில் யாராவது கூற முடியுமா? என்ன தெனாலிராமரே, உங்களுக்கும் தெரியவில்லையா? ஏன் தெரியாது மன்னா? தெரியும், ஆனால் அதை தங்களுக்கு காட்ட சிறிது கால அவகாசமும் ஆயிரம் பொற்காசுகளும் வேண்டும் மன்னா. சரி, நீங்கள் கேட்டபடியே நான் உங்களுக்கு பொற்காசுகளும் அவகாசமும் தருகிறேன். அதற்குள் நீங்கள் சொர்க்கத்தை காட்ட வேண்டும். ஆகட்டும் மன்னா. இரண்டு மாதங்கள் சென்றன. என்ன தெனாலிராமரே, சொர்க்கத்தை கண்டுபிடித்து விட்டீரா? கண்டுபிடித்து விட்டேன் மன்னா. நாளை காலை அங்கு செல்கிறோம், தயாராக இருங்கள். தெனாலிராமன் அனைவரையும் ஒரு அழகான காட்டு பகுதிக்கு அழைத்து வந்தார். மன்னர் அந்த இடத்தை பார்த்ததும் மந்திரியிடம், நம் ராஜ்யத்தில் இப்படி ஒரு இடம் இருப்பதாக நீங்கள் கூறவே இல்லையே, இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது போகட்டும் மன்னா, தெனாலி உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லவா காட்டப் போவதாக கூறினான். ஆமாம், அந்த தெனாலி எங்கே?

0: வந்துவிட்டேன் மன்னா. மன்னா, என்னிடம் பேசுவதற்கு முன் இந்த கண்ணியை ருசித்து பாருங்கள். ஆஹா, என்ன சுவை! சொர்க்கம், சொர்க்கம். சரி சரி, கனியை சாப்பிடுவது இருக்கட்டும், சொர்க்கத்தை காட்டுகிறேன் என்று கூறினீர்களே, எங்கே? மன்னா, இந்த இயற்கை, பசுமையான மரங்கள், சுத்தமான காற்று, பூச்சி குலுங்கும் செடிகள், பன்னி தெளிப்பதை போல் மலைச்சாரல், சுவையான கனி வகைகள், இவைகளை விடவா சொர்க்கம் பெரியது? நீ சொல்வதும் சரிதான், இந்த இடம் எனக்கு சொர்க்கத்தை போல் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நான் கொடுத்த பொற்காசுகள் என்னவாயிற்று? மன்னா, இந்த இடம் மட்டும் சொர்க்கமாக இருந்தால் போதுமா? நாம் விஜயநகர சாம்ராஜ்யமே சொர்க்கமாக வர வேண்டும் என்று நினைத்து நல்ல விதைகளையும் மரக்கன்றுகளையும் வாங்கி பயிர் செய்ய சொல்லிவிட்டேன். இன்னும் சில வருடங்களில் நம் மக்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள் மன்னா. தெனாலிராமரே, நல்ல காரியம் செய்தீர்கள். உங்களால் சொர்க்கம் நம் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். மரங்களை வளர்ப்போம், சொர்க்கத்தை பார்ப்போம். இந்த கதையின் மூலம் நம் என்ன தெரிந்து கொண்டோம்? மரங்களை வளர்ப்போம், அதன் மூலம் சொர்க்கத்தை பார்ப்போம். நன்றி நேயர்களே, என்னுடைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.
1: இதுவரை கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்

0: புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுவூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுபட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக

0: மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 3:02 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம். 1950களிலிருந்து 1974 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள், படங்கள், உங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து பாடல்களை நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன் இணைப்பெண்ணோட 2316312 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா 2317046 என்ற எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அணியக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க
3: மேடம்? நான் கேரளால பேசுறேங்க. திருச்சூர்ல இருந்து குருவாயூர்.
2: என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
3: ஹலோ ஹலோ,
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. டீ டைம் நிகழ்ச்சியில இதோ பாடல்.

0: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபம்.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi is scheduled to hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten and will call on their Majesties King William Alexander and Queen Maxima this afternoon. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. Addressing a community event in The Hague, Prime Minister Modi said the warmth and enthusiasm of the gathering made him feel he's attending a festival in India. He described The Hague as a living symbol of India-Netherlands friendship and noted that Dutch leaders consistently praised the contribution

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 3:10 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்லேருந்து வி ராஜேந்திரன்.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: போயே பறவையிலிருந்து பாட்டை யாவும் இல்லையா அந்த பாட்டு போடுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ஆ சரி.

0: வணக்கம்மா, நான் கோவை கணபதி பழனிசாமிம்மா.
1: சொல்லுங்க பழனிசாமி, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
0: மேடம், எனக்கு வந்து காதலிக்கு காவல் காதல் நினைத்தேன்னு வந்தா 100 வயது,
1: அந்த பாடல் உங்களுக்காக.
0: ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக யாருடைய விருப்பம்? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், வேடப்பட்டி சண்முகம் பேசுங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: பனித்திரையிலிருந்து ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அந்த பாடல்
0: உங்களுக்காக.

0: டிடிஎம் நிகழ்ச்சி அணியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கனமத்தம்பட்டி வினோபா நகர், நாகராஜ்.
0: சொல்லுங்க நாகராஜ், என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: அரிசி பழத்துல என்ன என்ன நினைக்கிறது, ஏதேது நினைக்கிறது?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு டி டைம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பம் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கள் பழனிச்சாமி, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், அன்பேவா படத்திலிருந்து ராஜாவின் பார்வை,
0: அந்த பாட்டு இதோ.
1: ஓகே மேடம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: டிடிஎம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்தில் சஞ்சீவன் பேசுறேன்.
0: செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து
1: சஞ்சீவன்.
0: சஞ்சீவன், சொல்லுங்க சஞ்சீவன், என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: குங்குமம் படத்திலிருந்து தூங்காத கண்ணென்று ஒன்று.
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ.
1: தேங்க்யூ.

0: டைம் கரெக்டாக 3:36 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். உங்கள் கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பமான பாடல் இடம்பெற போகுது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: செந்தில்குமார். வேட்டைக்காரன் படத்துல இருந்து உன்னை அறிந்தால்

டைம் கரெக்டாக 3:40 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை. நேர்களே, இன்னைக்கு 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏன்னா இப்போ வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, ஸோ வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம 5:02 வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக தொலைபேசி வழியாக பங்கு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சியில் 5:00 to 6:00 வரைக்கும் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM 3:47 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அதே போல் டைரக்டாகவும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2316312 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா 2317046, அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான 3 இணைப்போடு வாங்க, உங்களுடைய அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு போகலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியிலேயே கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: கலக்கட் பேர் மணி பேசுறேன்.
0: மணி,
1: ஆமாங்க மேம்,
0: சொல்லுங்க மணி, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: ராமன் தேவி செய்து வந்து நல்லது கண்ணை கனவு காந்தன பாட்டு,
0: அந்த பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: நன்றிங்க மேம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM 3:52 ஆயிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம டிடிஎம் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: நம்ம கிட்ட ஒரு பேர் சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் லைன்ல வரும்போது இப்படி ஒரு பெயர். இப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணலாம் நேயர்களே? பாட்டே நம்ம தரக்கூடாது. அதனால இப்ப நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமாகவும் இப்ப ஒரு பாடல் வரப்போகுது, கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM 3:57 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் யாருடைய விருப்பம்? வணக்கம்.
1: வணக்கம், நான் பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: முத்துக்கு முத்தாங்கிற பாட்டு வேணுங்க.
0: அன்பு சகோதரர் திரைப்படத்துல இருந்தா?
1: நானே
0: பேர் சொல்லிடுறேன், நானே பாட்டு போட்டுறேன். சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு

0: உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 4:02 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம், விளையாட போகிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இன்றைக்கி வந்து குறுக்கெழுத்து புதிர்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான க்வெஷ்சன்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியான க்வெஷ்சன்ஸ் தான். நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ரொம்ப சிம்பிளான க்வெஷ்சன்ஸ் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். ரெடியாக இருங்க. ஃபோன் நம்பர் தெரியும் இல்லையா, 3 மணிக்கு என்ன நம்பர் பண்ணீங்களோ அதே நம்பர் தான் 4 மணிக்கும். இப்போ உங்களுக்காக முதல் பாடலாக துப்பாக்கி படத்துலேருந்து பாட்டு கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.4 மணி 9 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் கெட் செட் கோலை. இன்னைக்கு குறுகழுத்து புதிர்கள் விளையாட்டு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாரும் அட்டண்டன்ஸ் ஆக போகிறோம். என்ன காரணம் ஐஸ்வர்யான்னு கேட்குறீங்களா? ஃபேஸ்புக்கில் தாங்க நான் போஸ்டர் போட்டிருக்கேன், அதை வச்சு அந்த கட்டத்தில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. வளமிருந்து இடமாக, இடமிருந்து வளமாக, மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இப்படி எல்லா பக்கமும் சொல்லட்டி சொல்லட்டி கேட்பனா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்களாம், சரியா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட இடம், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட இடம், இரண்டு எழுத்துக்களை உடையது, மூணாம் நம்பர் பாக்ஸு, வளமிருந்து இடமாக ஃபில் பண்ணுங்க. ரெண்டே எழுத்துக்கள் தான் அது. என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, 9585800103 இந்த நம்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண். நம்மளுடைய அஃபீஷியலான ஃபேஸ்புக் பேஜ் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த பேஜ்லேயும் நீங்கள் வந்து நம்மளுடைய போஸ்ட்டை வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, சிவாஜி படத்துலேருந்து பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 4:16 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இட்ஸ் எட் கோ. இன்னைக்கு வந்து குறுக்கழுத்து புதிர்கள். நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட இடம் எது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் வந்து சரியான விடையை கொடுத்துருக்கீங்க. நேயக்கூடிய நேயர் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாரான்னு கேட்டுருவோம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே சரி. நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேர்கள் சரியான விடை கொடுத்துருக்கீங்க. ராமகிருஷ்ணன், அதற்கு பிறகு கவிதா தருமபுரி மாவட்டத்திலிருந்து, அஜய் மகத்தி அவங்களும் வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து நியூஸ் ஆனார் ஆப்லேருந்து கேட்டுட்ருப்பார் போல இருக்குது நம்ம ஷோவை, அவரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கிறாரு. பாலசுப்ரமணியம் சிங்காநல்லூர்லேருந்து, ஜெயலக்ஷ்மி அறந்தாங்கிலிருந்து, விஸ்வம் கலைச்செல்வி, இவங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்,
1: வணக்கம் சகோதரி.
0: யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் பாண்டியநகர் சிவசங்கர் பேசுறேங்க. எல்லாரும் நலம்ங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சிவசங்கர், சொல்லுங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு விடை தீவு.
0: தீவு என்பது சரியான விடை. உங்க வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கேட்டுறேன், இருங்க இருங்க, அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. இன்னொரு கேள்வி கேட்போமா?
1: கேளுங்க.
0: உலக மக்களை பேரிடலிருந்து டேஷ் வேண்டும், இடமிருந்து வளமாக, 3 எழுத்துக்கள். உலக மக்களை பேரிடலிருந்து நம்ம என்ன பண்ணணும்?
1: காப்பாற்ற வேண்டும்.
0: காயிற்ற 5 எழுத்துக்களா? இல்லை, நம்ம வந்து 3 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கோம். 3 எழுத்துக்குள்ளதான் வரணும். சரி, அடுத்த நேருக்கு வழிவிட்டு போறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 4:18 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் கெட் செட் கோ. இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, எப்போ மாமா ட்ரீட்டு. என்ன ட்ரீட்டு? ஜில்லா படத்துலேருந்து பாட்டு.

டைம் கரெக்டாக 4:23 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நேர்களே, இன்னைக்கு மாலை 5:02 இருக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி இருக்குது வழிகாட்டியில். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரலையில் பங்கு பெற்று தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் வந்து தீர்வு காணலாம். ஸோ நீங்களும் வந்து பங்கு பெறலாம் இந்த நிகழ்ச்சியில். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய கெஸ்ட்டு கூட நீங்கள் வந்து பேச போகிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம், என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். மக்களை வந்து பேரிடலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மூன்று எழுத்துக்களை உடையது அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து சரியான விடையை வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். வணக்கம். அதாவது உங்களுடைய ஆர்வம் வந்து எங்களுக்கு புரியுது, ஆனால் வந்து என்னென்னா நிறைய நபர்கள் வந்து கரெக்டான நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து ரேடியோவை பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிறீங்க, நம்மளோட வாய்ஸையும் சேர்ந்து கேட்கலாம் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு இங்கே எங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க, வாட்ஸ்அப்பில் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் 24/7 உங்களுக்காக. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்ம அவைலபிளாக இருக்கோம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களோடதெல்லாம் படிச்சிடலாமா? வாசுதேவன் சரியான விடை கொடுத்துருக்கிறாரு, சோமசுந்தரம் பிரபு அவரும் வந்து பொன்மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கத்தோடு சேர்த்து நம்மளுடைய கொஸ்டின்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே போல் ராமசாமி, காளியப்பன், ஆறுசாமி, பாலகிருஷ்ணன் வந்து போன அப்ளை கேட்ட கேள்விக்கு தீவு அப்படின்னு சரியான முறை கொடுத்துருக்கீங்க. எஸ் பழனி, அதற்கு பிறகு இப்போ நம்ம கேட்டிருந்தோல்லையா கேள்வி, அதுக்கும் சரியான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நினைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், சூப்பர். மக்களை காக்க வேண்டும் என்பது தாங்க சரியான விடை அப்படின்னு சொல்லி நம்ம பாலகிருஷ்ணன் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல் விஜயலட்சுமி பல்லடத்திலிருந்து அவங்களும் சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, காக்க என்பது தான் சரியான விடை. ராஜவீதியிலேருந்து செல்வலட்சுமி, பாப்பரப்பட்டியிலேருந்து கவிதா. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான். நீர் பூத்த நெருப்பு, நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்க? மூன்று எழுத்துக்களை உடையது, எத்தனா நம்பர் பாக்ஸ், 8 நம்பர் பாக்ஸில் வளம் இருந்த இடமாக நீர் பூத்த நெருப்பு, அதை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? மூன்று எழுத்துக்களை உடையது, டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய மெசேஜ்க்காக நான் வெயிட்டிங். அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, தூங்கா நகரம் இது எது? அது வந்து மூன்று எழுத்துக்கள், 9 நம்பர் பாக்ஸில் ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கொஷினுக்கு வந்து யார் சரியான விடை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, நேருக்கு நேர் படத்துலேருந்து பாட்டு.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் 4:33 ஆயிட்டுக்கூடிய எந்த நேரத்துல நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அணியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.
4: பாலசுப்ரமணியம், நீர் பூத்த நெருப்பு எது?
6: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
7: சொல்லுங்க.
6: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
7: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
6: ஆனா அத எப்படி பண்ணனும்?
7: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
6: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
7: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
6: அவ்வளவுதானா?
7: அவ்வளவுதான்,
6: புரிஞ்சிடுச்சு.
7: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விடுதி காப்பாளர் ஆங்கிலத்தில் என்னவென்று நம்ம சொல்வோம். அப்படியே நம்ம கேட்கும் போதே இந்தாங்க ஆன்சர், பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து அப்படியே இன்பாக்ஸே வந்து ஃபில் ஆயிரும் போல இருக்கு, அந்தளவுக்கு வந்துட்டே இருக்கு. யார் அப்படின்னா இளங்கோ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்ஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, அதற்கு பிறகு துளசி, நிவேதா அவங்க வந்து பொள்ளாச்சியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மதுரை தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செந்தில், பிரபு, திவ்யா, நிர்மலா, சிவசாமி இவங்கெல்லாம் வந்து சண்முக நகர், மூக்கனூர், மதுரையிலிருந்து. உடுமலை சுடர், முருகானந்தம், ஜெயந்தி இவங்களும் வந்து பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி சரியான விடையை கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களோட எல்லாம் நம்ம வந்து யாரோ வந்து தீவா இல்லை வந்து தீர்வா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்களே ஆன்சர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துலேருந்து பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 4:40 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். தன்னை பற்றி தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் சரியான விடை கொடுத்துருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பழனிச்சாமி.
0: ரேடியோல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இல்லாம தூரமா போயிருங்க.
1: சரிங்கம்மா.
0: சொல்லுங்க, சரியான விடை என்ன?
1: தற்பெருமை வாடன்.
0: தற்பெருமை வாடன். அடுத்த கேள்வி சேர்த்தியே நம்ம சொல்லிடுறோம்னு சொல்லிட்டீங்க. விடுதி காப்பாளர் ஆங்கிலத்தில் என்ன நம்ம சொல்லுவோம்?
1: வாடன்.
0: வாடன் என்று சொல்லுவோம். அதே போல அந்த தற்பெருமை என்பதும் சரியான விடை. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டுட்டுமா?
1: கேளுங்கம்மா.
0: சரி, ஓகே. லட்சத்தீவு கடல் பகுதியில் அமைந்துள்ள டேஷ் இந்த வளைகுடா அது என்ன? 15 பாக்ஸில் எழுதணும். வளமிருந்து இடமாக லட்சத்தீவு கடல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வளைகுடா, அதை நம்ம என்னன்னு நம்ம சொல்லுவோம். 4 எழுத்துக்களை உடையது. தெரியலையா? ட்ரை பண்ணுங்க. சரி, ட்ரை பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 4:42 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து கெட் செட் கோ கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நிறைய நண்பர்கள்

மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முள்ளக்காடு பாபு சரியான விடை கொடுத்துருக்கீங்க. தம்பட்டம் தற்பெருமை அப்படின்னு சொல்லி சரியான ஆன்சர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ராமகிருஷ்ணன் வந்து கொழுமங்கொண்டானிலிருந்து எத்தனை முறை நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பெயரை நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டு உங்கள் பேரை நம்ம சொல்லலைன்னா எப்படியெல்லாம் நம்மளை வந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, உங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்ததாக யார் இங்கிருந்து, விமலா பொள்ளாச்சியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் சரியான வழி, நம்ம கேட்ட கேள்வி நாலஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டது எல்லாமே அழகாக வரிசைப்படுத்தி வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் விமலா. அடுத்ததாக மதுரை தாசர்பட்டியிலேருந்து அவங்களும் சரியான விடை கொடுத்துருக்கீங்க. புலிராஜ், கீழ்குந்தா, நீலகிரி, தாமரை, அவங்களும் வந்து சரியான விடை கொடுத்துருக்கிறீங்க. அதற்கு பிறகு கோபால், அவரும் சரியான ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா நம்மளுடைய நேர்களுடைய மெசேஜ்லாம் கீழே போயிடுறதுனால நம்ம வந்து படிக்க மாட்டேங்கிறோம்னு நினச்சிக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் மிஸ் ஆக நம்ம வந்து 5 மணிக்குள்ளே படித்து முடிச்சிருவோம். இப்போ உங்களுக்காக அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, மங்காத்தா படத்துலேருந்து பாட்டு.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 4:48 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். கெட் செட் கோ நேர்களே, இன்று மாலை 5:02 இருக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், லட்சத்தீவு கடல் பகுதியில் அமைந்துள்ள டேஷ் வளைகுடா 4 எழுத்துக்களை உடையது, அதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் கூடிய நேயர் சரியான ஆன்சர் சொல்வாரா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: நவநீதன்,
1: மன்னார் வளைகுடாங்க.
0: மன்னார் வளைகுடா என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் நவநீதன். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன்,
1: கேளுங்க.
0: ரொம்ப சுலபமான ஒரு கேள்விதான். நகரின் உள்ளாட்சி அமைப்பு, அதை என்னன்னு நம்ம சொல்லுவோம். 5 எழுத்துக்களை உடையது நகரின் உள்ளாட்சி அமைப்பு, மேலிருந்து கீழாக.
1: நகராட்சி.
0: நகராட்சி, நகராட்சி என்பதும் சரியான உடைய. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 4:49 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அயன் படத்திலிருந்து பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம ரசிச்சு கேட்ட இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க. கணேஷ்மூர்த்தி சூலூர்லேருந்து சரியான விடை கொடுத்துருந்தாரு. கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்தும், அதே போல் சையத் ரசூல் சிதம்பரம் செல்வபுரம் பகுதியிலேருந்து, அம்பிகாதேவி திருப்பூர்லேருந்து. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பெரிய பெரிய வாழ்த்துக்களையும். அவங்க எல்லாருமே வந்து நமக்கு சரியான ஆன்சரை கொடுத்தீங்க எங்கள் கூட சேர்ந்து. இவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கிளாப்ஸ் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பரவ பண்ண போகிறோம், நிகழ்ச்சியை வந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்த தினங்களில் உங்களுக்காக சூப்பராக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக யான் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. நேரில் இன்னைக்கு சாயந்தரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடங்கள் இருக்குது. நியூஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சித்திரசவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலையில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் வழிகாட்டி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. மறுபடியும் உங்களை நான் 6 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில்
1: சந்திக்கிறேன். தம்பி, இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிடுவோம்.
2: சரி, பண்ணில இருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு K.A. Sengkottaiyanukkum, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் T.K. Prabhuவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் நம்ம சித்திரஜவனம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு வழக்கம் போலவே சனிக்கிழமை மாலை பொழுதுல சிறப்பு விருந்தினராக நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: சார் இந்த மாலை நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு வழிகாட்டியாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். சார் இப்போ நிறைய மாணவர்கள் ப்ளஸ் டூ மாணவர்கள் எல்லாருமே மதிப்பெண்கள்லாம் வந்துருச்சு. நீ அடுத்ததாக வந்து பொறியியல் கல்லூரியில் சேரணுமா அல்லது கலைக்கல்லூரியில் சேரணுமா அல்லது மருத்துவம் இது மாதிரியான பல விஷயங்களுக்காக தயாரிப்பில் இருப்பாங்க. இப்போ இந்த கல்லூரிகளுக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அல்லது சிறப்பு அம்சம் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் சார். இப்போ நமது கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்திய அரசு கல்லூரி, இது ஜவுளித்துறை கீழே டைரக்டாக இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஸ்தாபனம். நமது கல்லூரியில் வழங்கக்கூடிய படிப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள் தான். இப்போ மற்ற கல்லூரியில் வழங்கக்கூடிய படிப்புகளோடு இது கம்பேர் பண்ணும் போது ஒரு தனித்துவமான வேலை வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு யூனிக் கோர்சஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கல்லூரியில் வழங்கக்கூடிய அனைத்து படிப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க மூலமா தான் பட்டம் கிடைச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கோர்ஸஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போது ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அவங்க ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கும் போது தன்னோட பியர் குரூப் அதாவது தன்னுடன் பயிர்ந்த 12வது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தவங்க இவங்க இந்த கோர்ஸஸ் சூஸ் பண்ணுறாங்க நானும் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய குழந்தைகளும் மாணவர்களும் தான் அதிகம். இதே பெற்றோர்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அடுகள் இருக்கிறவங்க தன்னோட கூட வேலை செய்கிறவங்க அவங்க இந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஆன ஒரு திங்ஸை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. ஆனால் நம்ம எப்போ கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களுக்கு எது சரி எது தவறு நம்ம எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன படிக்கலாம் அது எங்கே படிக்கலாம் இந்த 2 விஷயங்களை மட்டும் முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்களே. ப்ளஸ் டூ மட்டும் கிடையாது, ஆல்ரெடி ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்களோ அவங்களும் ஒரு நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணலாம்.
1: ஓகே ஓகே சார். இப்போ டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு கல்லூரி தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான நடைமுறைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: நமது கல்லூரி மத்திய அரசு கல்லூரி அப்படிங்கிறனால நமது கல்லூரிக்கு நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு யூஜி டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாவோ அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க ஒரு பிஜி டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து நம்ம கல்லூரியுடைய வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அல்லது நமது கல்லூரிக்கு நீங்கள் நேராகவே வரலாம். நமது கல்லூரியுடைய என்னென்ன கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த கோர்சஸில் என்ன எலிஜிபிலிட்டி இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம் அல்லது நமது கல்லூரியிலலாம் அட்மிஷன் டீம்னுடைய காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாகவே எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு இந்த கோர்சஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அந்த மாதிரியான ஆலோசனை வழங்கி உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸை மிக எளிதாகவே நாங்கள் முடித்து தருவோம்.
1: ஓகே சார். இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சாச்சு, மதிப்பெண்கள் பட்டியலும் வாங்கியாச்சு. இப்போ வந்து எந்த காலகட்டத்தில் அதாவது எந்த தேதி வரையிலும் அங்கே வந்து ஜாயின் பண்ணலாம், அதுக்கு என்ன தேதி கடைசி தேதி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணணும், இந்த வெப்சைட் அட்ரஸ் இதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார்.
2: இப்போது ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, இப்போ மாணவர்கள் வந்து இப்போ நமது கல்லூரியில் சேரணும் அப்படின்னா இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜனவரியிலேருந்தே ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கல்லூரிக்குன்னு சொல்லி ஒரு நுழைவு தேர்வு எய்தர் அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகக்காக கூட்டாக நடத்தக்கூடிய சியூடி என்னுடைய நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம SVP சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி கொடுக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நமது கல்லூரிக்கு நேராகவோ அல்லது வெப்சைட் மூலயமாவோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் கொடுத்துருக்கோம்.

0: அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு அந்த அட்மிஷன் இமெயில் அட்ரஸ்க்கோ இல்லாத வந்து எங்களுக்கு போஸ்டல் மூலியமாகவோ இல்லாத எங்களுக்கு நேரடியாக தொலைபேசி வாயிலாக ஆலோசனை படிந்தோ எங்களுக்கு அனுப்புனாங்க கூட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நுழைவுத் தேர்வுக்கான வழிகாட்டுதல் நாங்கள் தருவோம். அந்த நுழைவுத் தேர்வுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு எந்த கோர்சஸ்க்கு அவங்க ஆப்டா சூட் ஆவாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் அட்மிஷன் போடுவோம். இப்போ அவங்க எந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் SVP ISTM அல்லது SVP ITM சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர்னு நீங்கள் டைப் பண்ணாவே போதும் நமது கல்லூரி முதலாவது வந்து நிற்கும். அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணிங்கன்னா காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டீடைல்டா கொடுத்துருப்பாங்க.
1: ஓகே சார், இந்த இணையதளத்தில் போய் மாணவர்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.
0: நீங்க இளையதளத்தின் வாயிலாகவும் செல்லலாம் அல்லது நேரடியாகவும் எங்களை தொலைபேசி வாயிலாகவும் ஆலோசனை பெறலாம்.
1: ஆக்சுவலா இது வந்து என்ட்ரன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாணவர்களோட அட்மிஷன் வந்து பார்க்கப்படும், இல்லைன்னா நேரடி சேர்க்கை இல்லையா?
0: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரி நிறுவனமாகட்டும் நுழைவுத் தேர்வு இல்லாமல் அனுமதிக்காது. ஸோ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தணும் ஒரு புரிதல் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது. மேலும் தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான கிராமப்புற மாணவர்களாகட்டும் அல்லது பெற்றோர்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அதற்காகத்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியும் ஒரு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தலாம். இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில மட்டும் அந்த நுழைவுத் தேர்வு நடத்தப்படாது. த்ரூஅவுட் த இயர், அதாவது நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் ஜனவரியில ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஜூன் வரைக்கும் இருக்கு அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஆன்லைன் வாயிலாக தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ அவங்க எப்போ வேணா அப்ளை பண்ணலாம். நாங்கள் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுமே அவங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக பண்ணலாம். ஸோ மிக எளிதாக ஆன்லைன் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம்.
1: ஓகே ஓகே சார், அது வந்து மாதத்தில் எத்தனை தடவை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட அளவு இருக்குல்ல, மாணவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையோ அதுக்கேற்ற மாதிரி
0: நாங்கள் வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாணவர்களுடைய அப்ளிகேஷன் வந்ததுமே அவர்களுக்கு நாங்கள் தொலைபேசி வாயிலாக கூறிவிட்டு அவங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருவோம். ஆன்லைன் வாயிலாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற நுழைவுத் தேர்வுகளை போல் இல்லாமல் இந்த நுழைவுத் தேர்வு வந்து உங்களுக்கு த்ரோ தி இயர் நடக்கிறனால அவங்க எளிதாக அந்த எக்ஸாமுக்கு பண்ணலாம். நீட் போன்ற இன்ஜினியரிங் ஜேஇ போல செப்பரேட்டாக நீங்கள் இது ஒரு கோச்சிங் சென்டர் போய் தான் நுழைவுத் தேர்வு கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயம் பொதுவாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட கோர்சஸ்க்கோ நம்மளுடைய SVP என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜ்.
1: ஓகே ஓகே, இதை கேட்டுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பரவலான முறையில் இந்த என்ட்ரன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டுக்கூடிய நேர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜை பற்றியும் அல்லது அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றியும் இன்னும் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கூட நிகழ்ச்சி இடையிடையே நீங்கள் வந்து கால் பண்ணி நம்ம முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களிடம் கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பிச்சு வைங்க. அதே நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் சென்று உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அதே நேரத்தில் 2311203 அப்படிங்கிற எண் ஒன்று இருக்குது. 2311 0046 ஆகிய இரண்டு எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணை முன்னணிப்பாக சேர்த்துட்டு நேரலையில் இணைந்து கூட சதீஷ்குமார் அவர்களிடம் முனைவர் சதீஷ்குமார் அவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இது சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரம் 5:15 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் நம்ம சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இன்றைக்கி நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிகிட்ருக்காங்க, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து பேசிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்கள். சார், ரொம்ப அழகாக நம்ம கல்லூரியில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சேர்க்கை பற்றிய தகவல்களையெல்லாம் கடந்த கேள்வியில் சொன்னீங்க. இப்போ சார், என்னென்ன மாதிரியான கோர்ஸ், இப்போ ப்ளஸ் டூ முடிச்சோன்னே யூஜி ஜாயின் பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு பிஜி போவாங்க, இப்போ நம்ம கல்லூரியில் என்னென்ன மாதிரியான இளங்கலை முதுகலை படிப்புகள்லாம் இருக்குது, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: இப்போ நமது கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இளங்கலை படிப்புகள், முதுகலை படிப்புகள், அதாவது ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கான இளங்கலை படிப்புகள் அப்படிங்கிற யூஜி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். ஆல்ரெடி ப்ளஸ் டூ முடித்து டிகிரி முடித்தவங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்ஸுங்கிற முதுநிலை படிப்புகளும் நம்ம கொடுக்குறோம். இப்போ முதல்ல நான் இளங்கலை படிப்புகளை பற்றி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ப்ளஸ் டூவில் ஆர்ட்ஸ் குரூப் ஆர் சயின்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ சயின்ஸ் குரூப் படித்தவங்களாகட்டும் ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரியான கோர்சஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நமது கல்லூரியில் இளங்கலை படிப்பு அப்படிங்கிற மூன்று வருட படிப்பு, பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், மூன்றாவது பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், நான்காவது பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். இந்த நான்குமே இளங்கலை படிப்புகள். இப்போ நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த நான்கு கோர்ஸுக்குமே அவங்க தகுதி வாய்ந்தவர்கள், எலிஜிபிள். இல்லை நான் ப்ளஸ் டூவில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மூன்றாவதாக சொன்ன அந்த பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனுக்கும் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அன்றங்கிற கோர்ஸுக்கும் நீங்கள் எலிஜிபிள். இல்லை சார், நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் டெக்ஸ்டைலை ஒரு வொக்கேஷனல் ஸ்ட்ரீமாக எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நாலு கோர்ஸுக்குமே நீங்கள் எலிஜிபிள். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி முதுநிலை படிப்புகள் அப்படிங்கிற இந்த பிஜி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ. ஸோ எம்பிஏல நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படிப்புகளை கொடுத்து வழங்கி வருகிறோம். எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அப்பேரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். இந்த ஐந்து கோர்ஸும் நாங்கள் வழங்கி வருகிறோம். இப்போ இந்த வருடத்தில் எம்எஸ்சி கோர்சஸ்க்கு வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் இருக்குது. ஸோ எனி யூஜி டிகிரி படித்தவங்க இந்த எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படித்திருக்கலாம், எனி டிகிரி படித்திருந்தாலும் யூஆர் எலிஜிபிள் ஃபார் நீங்கள் இந்த முதுநிலை படிப்பு பிஜி ப்ரோக்ராம்ஸ் எம்பிக்கு நீங்களும் தகுதி வாய்ந்தவர்கள்.
1: ஓகே சார், இளங்கலை படிப்புகளில் இத்தனை படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நல்ல ஸ்கோப் இருக்கிற படிப்பாக தான் மாணவர்கள் எப்பவுமே தேர்வு பண்ணுவாங்க. இப்போ நம்ம கல்லூரியில் எந்த படிப்புக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய படிப்பு என்ன, அதை மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை விருப்பமாக எடுக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதலெல்லாம் வந்து இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் போகும். சடனாக என்ன பண்ணுவோம், அந்த இன்ஜினியரிங்லேயே ஒரு கோர் கோர்சஸ் தான் எடுக்கணும், மெக்கானிக்கல் IEEE அந்த மாதிரி எடுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு போவாங்க. மறு ஒரு ட்ரெண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாறி மாறி இப்படி வந்துட்டுருக்கும். இப்போது ஒரு சில நேரங்களில் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கட்டாய ஆசையை வந்து மாணவர்களுடைய திணித்தின் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாக மாணவர்கள் வந்து ஒரு கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது வரும், அதாவது ஒரு மாணவர்களுக்கு எதை பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும், அவங்களுக்கு என்ன கோர்ஸ் வரும். இப்போ மேக்ஸே வராத ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம இன்ஜினியரிங்கில் போட்டு அந்த இன்ஜினியரிங்கில் படித்து முடித்து ஒரு டிகிரி வாங்காமல் கொண்டு போகிறத விட, அவனுக்கு எது பிடித்திருக்கு அவர்களுக்கு எது வரும் என்று தெரிந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுக்கறது தான் உன்னதமான ஒரு நிலையாக இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட கொடுக்குற எல்லா படிப்புகளுமே வந்து தொழில் சார்ந்த படிப்புகள் தான். ஒரு யூஜி டிகிரி படித்தாலும் அவனுக்கு வேலை வாய்ப்பு உறுதி, அது 100% வேலை வாய்ப்பு நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியை வழங்குது. அப்படி தொழில் சார்ந்த படிப்புகளை படிக்கும் பொழுது மற்ற மாணவர்கள் படித்து அவர்கள் வேலை வாய்ப்பு தேடி மறுபடியும் வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு பதிலாக, வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொட்டி கிடக்கின்ற ஒரு துறையில் தனக்கு வேலை வாய்ப்பு முன்கூட்டியே தீர்மானித்து நிர்மாணித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷனும் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் இந்த ரெண்டு கோர்ஸுமே கடந்த வருடங்கள் பார்த்தீங்க மிக அதிகமாக எங்களுக்கு எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு செக்ஷன் கம்ப்ளீட் ஆகி மறுபடியும் ரெண்டாவது செக்ஷன் ஓப்பன் ஆகிற அளவுக்கும் கூட எங்களுக்கு கோர்சஸ் வந்துட்டு இருக்கு. இதே போல தான் எம்பிஏவும் எங்களுக்கு அட்மிஷன் அதிகமாக வந்து

0: கொண்டிருக்கு. ஏன்னா இதில் தொழில் சார்ந்த படிப்புகள் கண்டிப்பாக எம்பிஏ கோர்சஸ் படிக்கும்பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் அதிகமாக கிடைக்கும். சம்பளம் வந்து அவங்களுக்கு, அதாவது நம்ம படிக்கிறது வேலைக்கு போகிறது எல்லாமே நல்ல சம்பளம் வாங்கிருக்கு. ஸோ அதிக சம்பளம் வாங்கணும் அப்படின்னா எம்பிஏ படிப்புகளுக்காகவும் நிறைய அட்மிஷன் எங்களுக்கு வந்துட்டுருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப அதிகமாக மாணவர்கள் இந்த படிப்பை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய படிப்புகள் சொன்னீங்க. இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வரும்பொழுது இந்திய அளவில் சந்தையில் அதிகமாக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இங்கே படித்தா உலக அளவிலான வேலை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உழு தொழில் நிற்கின் மறு தொழில் நடவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உழவு தொழில் போயிடுச்சு அப்படின்னா அந்த மறு தொழிலுக்கு எந்த தொழில்களுக்குமே அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். உழவு தொழிலோடைய கிளையாக பருத்தியிலிருந்து ஆரம்பித்து நூலாகட்டும், ஒரு ஆடையாகட்டும், ஆடையிலிருந்து உடை மற்றும் பல்வேறு வகையான பரிமாணங்களை பெற்ற ஒரு துறை தான் இந்த டெக்ஸ்டைல்ங்கிற ஜவுளித்துறை. இந்த ஜவுளித்துறை என்பது நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம உலகெங்கிலும் இந்த ஆடை என்கிற சம்பந்தமான ஒரு தொழில் பிரிவு இருந்துக்கு. அப்படி எல்லா பக்கம் இருக்கும் பொழுது இப்ப இருக்க பொருளாதார சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க காரணங்கள் காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த தொழில்துறை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மென்மேலும் வளர்ந்து அதில் அதிகமான தொழில் வாய்ப்புகளை நல்கக்கூடிய ஒரு துறையாக தான் பார்க்கும். அப்ப அந்த மாணவர்கள் வந்து நம்ம கோவை, தமிழ்நாடு, இந்தியா மற்றும் தாண்டு பன்னாட்டுக்குள்ள போய் வேலை செய்யக்கூடிய தகுதியை நம்ம ஏற்படுத்தி தருகிறோம். உலக அளவில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி.
1: ஓகே சார், இதை கேட்கும்பொழுது இப்போ எனக்கு வேலை கிடைச்சிட மாதிரி அப்படியே ஒரு மாணவர் ஃபீல் பண்ணுற அளவில் உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில் இருந்தது. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.
2: October 28, 1886, the Statue of May 29, 1917, John F. Kennedy is born. September 19, 1920.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: நீ மௌத்தார்கன் கீழே வச்சுட்டு மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:28, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கும் நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மின் சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சார், இப்போ நம்ம காலேஜில் இளங்கலை படித்தா அல்லது முதுகலை படிக்கும் பொழுதோ சரி, உறுதியாக 100% வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா இன்றைக்கி மாணவர்களுடைய விருப்பமே ஒரு படிப்பு முடிச்சோடனே கேம்பஸில் செலக்ட் ஆகி போயிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஐடி துறையில் அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம காலேஜில் எப்படி சார் அதுக்குண்டான வாய்ப்புகள்?
2: இப்போ பொதுவாக பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் படித்து முடித்ததுமே கை நிறைய சம்பளம் வாங்கணுங்கிற எதிர்நோக்கில் தான் எல்லாருமே படிப்பாங்க.
1: சரி,
2: அதுதான் அவங்க பெற்றோர்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கும். இப்போ அப்படி இருக்கிற எண்ணத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படித்து முடிச்சதுமே அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா, இல்லை ஒரு ஐடி துறை மாதிரி வேலை வாய்ப்பு இடையிலே நமக்கு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு வந்து இந்த டெக்ஸ்டைல் துறைக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து 2வது லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு துறை. அதாவது விவசாயத்துக்கு அடுத்தது அதிகமாக துறை, ஒவ்வொரு துறையிலையும் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு துறை அப்படின்னா விவசாயத்துக்கு அடுத்தது டெக்ஸ்டைல் தான். இப்போ டெக்ஸ்டைல பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரிடுறதுல இருந்து, பருத்தியிலிருந்து நூல், நூல் இருந்து ஒரு ஆடை வடிவமைக்கிறது, ஆடைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அதில் பிரிண்டிங் பண்றது, கெமிக்கல் ப்ராசஸிங் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. குறிப்பா சொல்லணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர்ல கிட்டத்தட்ட 7.5 லட்சம் டைரக்ட் ஜாப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ நார்மலா ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் படிச்சாங்கன்னா கண்டிப்பா அவர்கள் வந்து மேலே ஒரு படிப்பு படிக்கணும். ஆனா இளங்கலை படிப்பு டெக்ஸ்டைல் சம்பந்தமான ஒரு தொழில் சார்ந்த படிப்புகள் கிடைக்கும் பொழுது ஒரு டிகிரி படிச்சவங்களே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ஸோ வேலை வாய்ப்பு உறுதியான ஒரு படிப்பு தான் இந்த மாதிரியான படிப்புகள்.
1: ஓகே சார், வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு 3 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தோராயமா?
2: இப்போ நிதர்சனம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 35-40,000 கொடுக்குறாங்க அப்படின்னா, அதோட போட்டி போட்டு இந்த மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள், டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது, எந்த தொழில் சார்ந்த படிப்புகளையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படிப்புகளுக்கு நீண்ட நாள் வேலை வாய்ப்பு இருக்குமா, பின்னோக்கி போகும்போது அந்த வேலைக்கேற்ற அந்த ஊதியம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகுமாங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருடங்கள் வந்த எங்களுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது யூஜி டிகிரி முடித்தவர்கள் கூட மினிமம் ஒரு 25,000-30,000 சேலரிக்கு அவங்க பிளேஸ் ஆகுறாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீசெண்டான சேலரி தான். காலகட்டத்தில் எல்லாம் பாடம் படிப்பை தாண்டி அவர்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்கிறத நோக்கி தான் கம்பெனிஸ் வேலை வாய்ப்பு கொடுக்கறது. கேம்பஸ் இன்டர்வியூங்கிறத மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத நோக்கி வருது. அந்த ஸ்கில்ஸ் கொடுக்கற கல்லூரி நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி.
1: சரி, இப்போ வந்து 3 வருடம் இளங்கலை ஒரு யூஜி படிச்சிட்டார் ஒரு மாணவர் உங்க கல்லூரியில, அதுக்கப்புறம் அவர் ஐடி துறைக்கு போற விரும்புறாரு. இப்போ அந்த டெக்ஸ்டைல் கோர்ஸ் படிச்சுட்டு ஐடி துறைக்கு போக முடியுமா, அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: அதாவது பொதுவாக ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இந்த பிஎஸ்சி டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ஐடி துறைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவர்களைப் போலவே நம்மளுடைய கல்லூரியில் படித்த யூஜி டிகிரி படித்தவர்களும் இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் நமது கல்லூரியில் வந்து வேலை வாய்ப்பு நல்கிறது எப்படி கொடுக்குறோன்னா, நம்ம பாடங்கள் வந்து தொழில் சார்ந்த படிப்பு அப்படிங்கிறனால டெக்ஸ்டைல் சப்ஜெக்ட் படிக்கிறங்கனால நாம் இங்கே கொடுக்குற 100% வேலை வாய்ப்பு அப்படின்னா டெக்ஸ்டைல் சம்மந்தமான கம்பெனிகள் ஆல் ஓவர் இந்தியால இருந்து கூப்பிட்டு வரும். ஆனா அவர்கள் ஐடி கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு எலிஜிபிள் தான்,
1: எலிஜிபிள்
2: மற்ற கோர்ஸ் போல இவங்களும் எலிஜிபிள் தான்.
1: சூப்பர் சூப்பர் சார். இப்போ நம்ம கல்லூரியில படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அது வந்து எப்படி வழங்கப்படுது, என்ன பேசிஸ்ல கொடுக்குறாங்க, இன்னொன்னு வங்கி கடன் கிடைப்பது எந்த அளவுக்கு சாத்தியமான விஷயம், அதை பத்தி
2: மிக முக்கியமான கேள்வி. பார்த்தீங்க அப்படின்னா நமது கல்லூரி மத்திய அரசு கல்லூரிங்கிறனால உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, மத்திய அரசு நல்கக்கூடிய கல்வி உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்கும், மாநில அரசு நல்கக்கூடிய கல்வி உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ என்னென்ன கல்வி உதவித்தொகை

0: அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மத்திய அரசு கல்லூரிங்கிறனால மத்திய அரசு வந்து நெசவாளர்களுடைய குழந்தைகள், அதாவது உங்கள் வீட்டில் ஒரு மாணவன் அட்மிஷன் வர்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள் யாரேனும் ஒருவர் வந்து கைத்தறி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் கைத்தறி போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை கைத்தறி இருக்கிற இடத்துக்கு போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து அந்த மாணவன் ஒரு கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு பிளஸ் டூ முடிச்சு தொடங்குறதுக்கு வருடம் வந்து 2 லட்சம் கொடுக்குது. இந்த 2 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு. அதில் வந்து காலேஜ் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் ஹாஸ்டல் மிஸ் அப்படின்னு எல்லா ஃபீஸும் அடங்கிடும். அந்த வருடந்தோறும் 2 லட்சம் கிடைக்கிறதுங்கிற ஒரு பெரிய அமௌண்ட். இதை இது வந்து யூஜி படிப்புகளுக்கு மட்டும் இல்லை, பிஜி படிப்புகளுக்கு வருடந்தோறும் 2 லட்சம் கொடுக்குறாங்க. அதுலேயே என்டைய ஃபீஸும் உங்களுக்கு அடங்கிடும். இதை தாண்டி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்னு சொல்லி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. தமிழ்நகர தரக்கூடிய அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களாகட்டும் மாணவியர்களாகட்டும் அவளுக்கு மாதந்தோறும் 1000 கொடுக்குற அந்த உதவித்தொகையும் இருக்கு. இதை தாண்டி தனியாருடைய நலவாரியல் முறைக்குடைய கல்வி உதவித்திற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம். கல்வி உதவித்தொகை எங்கள் கல்லூரியில் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது.
1: ஓகே சார், இப்போ நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ்க்கு நம்ம மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா, அல்லது பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களும் விண்ணப்பிக்கலாமா, அதுக்கு தனியாக அதாவது ப்ராசஸ் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இது நமது கல்லூரியில் வந்து இன்டர்நேஷ்னல் அட்மிஷன் வரைக்கும் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். பொதுவாக நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நமது தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணமே வேண்டியதில்லை. ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், ஒரிசா, ஏன் நாகாலாந்திலிருந்து கூட இங்கே கோர்ஸ் படிச்சுட்டு மீண்டும் நான் இளங்கலை படிச்சுட்டு இங்கே தான் முதுநிலை படிப்பு படிப்பேன் படித்துட்டு இருக்க மாணவர்களும் இருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் இங்கே படிக்கிறார்கள். இப்படி மற்ற மாநில மாணவர்களோடு படிக்கும் பொழுது அவங்களுடைய கலாச்சாரம் அவருடைய ஸ்கில்ஸும் நம்ம மாணவர்களுக்கு வருது, ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் தான். சொல்ல போனால் தமிழகத்தை தாண்டி மற்ற மாநில மாணவர்கள் இங்கே அதிகமாக படிக்கிறாங்கிறது உண்மை.
1: ஓகே சார், ஓகே சார். அழகாக மாணவர்கள் வந்து எப்படி கல்வி உதவித்தொகை பெறலாம், என்னென்ன மாதிரி பேசிஸ் அதை ஒன்று சொன்னீங்க, அதே மாதிரி பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியுமா, அந்த கேள்விக்கும் சரியான பதில், அதாவது நல்ல தெளிவான பதிலை சொன்னீங்க. இப்போ வந்து சார், இப்போ நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் இது எல்லாமே டெக்ஸ்டைல் பின்னணி கொண்ட ஒரு மாவட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம், ஈரோடு உட்பட. இப்போ இந்த டெக்ஸ்டைல் துறையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி எந்த அளவு சப்போர்ட் பண்ணுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இப்போ நமது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க படிக்கின்ற பாடங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு அணுகுமுறை தரணும் அப்படிங்கிறதுக்காக நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மற்ற கோர்ஸில் நீங்கள் படிக்கிற போது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போகலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம கொடுக்குற கோர்ஸில் வந்து மிக அதிகமான உபகரணங்களாகட்டும் அந்த தேவையான டெக்ஸ்டைல் மிஷின் ஆகட்டும் அது எல்லாமே ஒரு நல்ல சிறந்த ஒரு லெபார்டரி ஃபெசிலிட்டி இருக்கனால படிக்க படிக்க தியரி கோர்ஸோட அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம கல்லூரியில் லெபார்டரி கோர்ஸில் கிடைக்கிறது இல்லாமல் மற்ற மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்டங்களும் இருக்க டெக்ஸ்டைல் அப்பாரல் செக்டர்ஸில் இருக்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளோட மாணவர்கள் நம்ம கல்லூரியின் செலவு மூலமாகவே ஒரு பஸ்ஸை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கு பாடங்கள் படிக்கிறாங்கன்னா 6 பாடங்களும் கட்டாயமாக இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்றோம். ஒரு எக்ஸ்பெக்டாக கொடுக்குறோம், இது இல்லாமல் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறோம். இது வந்து ஒரு தனியார் கல்லூரியிலும் கூட நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு கட்டாயமாக கொடுக்கறனால அவங்க தொழில் அறிவு வந்து படிக்கும் பொழுது இன்னும் மேம்படுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இது இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இவ்வளோ பண்றது அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் எல்லோரும் அதை கருதுகிறோம்.
1: இப்போ வந்து மற்ற கல்லூரிகளிலும் டெக்ஸ்டைல் கோர்சஸ் இருக்கு, இப்போ நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜிலும் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு பற்றி சொல்லுங்கள் சார்.
0: மிக சிறந்த கேள்வி சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமது கல்லூரியில் வழங்கக்கூடிய படிப்புகள் இருக்கட்டும், மற்ற கல்லூரியில் வழங்கக்கூடிய படிப்புகள் அது இல்லாமல் நமது வந்து மத்திய அரசு கல்லூரி அப்படிங்கிறனால இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்விக் கொள்கை திட்டம் 2020 நம்ம செயல்முறைப்படுத்துவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கிறது, அதையும் நம்ம பண்ணுறோம். இல்லாமல் நம்ம 3 வருட கோர்ஸாகவும் அதை முடிச்சுட்டு நீங்கள் மற்ற கோர்ஸ் போகிற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம், இல்லை 4 வருட அந்த கல்விக் கொள்கையின்படியும் அவங்க இளங்கலை படிப்புகள் முடிக்கலாம். இப்போ இங்கே வழங்கக்கூடிய படிப்புகளை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா, பொதுவாக நமது வீட்டுக்கு அருகாமையில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தால் பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு அந்த ஸ்டூடெண்ட் படிக்கலாம், இல்லையா பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜின்னு படிக்கலாம். அது 4 வருட படிப்பு. இப்போ இந்த 4 வருட படிப்பில் பிடெக்

0: டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்க்கு பருத்தியிலிருந்து நூல் எப்படி தயாரிக்கிறது, நூல இருந்து ஒரு ஆடை வடிவமைக்கிறது எப்படி, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக படிப்பாங்க. அங்கே ஃபேஷன் குரூப் கார்மெண்ட்டு கொஞ்சம் ஏடராக தான் வரும். அதே நீங்கள் பிடெக் ஃபேஷன் டெக்ஸ்டைல் 4 வருட படிப்பு தனியாக எடுத்து படிக்கும்பொழுது ஃபேஷனுங்கிறது சேர்ந்து வரும், டீட்டெயில்டாக படிப்பாங்க, அங்கே டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பாங்க. நம்மளுடைய கல்லூரியில் வாங்கக்கூடிய இந்த 3 வருட படிப்பில் நீங்கள் பாடத்திட்டத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் வரும், ஃபேஷன் கான்செப்ட்ஸும் வரும், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் வரும். இதை தாண்டி ஒரு மேனேஜரல் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, நாளைக்கு தொழில் சார்ந்து போகும்போது அவங்களால எப்படி டெவலப் பண்ண முடியும் கூட அந்த உத்திகளும் பாடத்திட்டத்திலே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுனா இவங்க நாளைக்கு டெக்ஸ்டைலில் எல்லா செக்டருக்கும் போகிறதுக்கு இவங்க எலிஜிபிள். அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்க மாணவர்கள் விரும்புகிறாங்க, தொழில் சார்ந்த நிறுவனங்களும் விரும்புகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். இப்போ நமது கல்லூரியில் கொடுக்குற இந்த 3 வருட படிப்புகளை பார்க்கும்போது, இந்த படிப்பு முடிந்து போகும்போது டெக்ஸ்டைல், ஃபேஷன், அப்பேரல், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மேனேஜர் ஸ்கில் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. அடிப்படையாக சொல்ல போனால் ஒரு சைல்டு வியர்லேருந்து அடல்ட் வியர் வரைக்கும் ஸ்டிச்சிங்கும் பழகியிருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் எல்லாரும் கருதுகிறோம்.
1: அதாவது ஒரு இந்த கல்லூரியில் படிப்பு முடித்தா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு தொழில் முனைவோராக ஆகக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதிகளையும் கல்லூரி வளர்த்தி தான் அனுப்புது வெளியே இல்லையா. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் சித்திர செவ்வானம் வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை கூட நீங்கள் கேட்கலாம். நேர்களாகட்டும், +2 முடித்த மாணவர்களாகட்டும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிற மாணவர்கள் கூட இந்த டெக்ஸ்டைல் படிப்பு தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை உதவி பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் அவர்களுடன் கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2317046 ஆகிய 2 எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணம் முன்னெடுப்பாக செய்துட்டு நேரலையில் கூட உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் சித்திர செவ்வானம் வழிகாட்டி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. கல்லூரியில் என்ன மாதிரி அட்மிஷன் நடக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி கோர்ஸுகளுக்கு உண்டான அந்த ஸ்கோப் என்ன, என்ன சம்பளம் கிடைக்கும், பிற மாநில மாணவர்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாமா, இத்தனை கேள்விக்கும் ரொம்ப விரிவாக விளக்கமாக பதில் சொன்னாங்க. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி, ஏன்னா ஒவ்வொரு துறையும் எந்த துறையாக இருந்தாலும் கூட வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து தான் இருக்கணும். அப்படி நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இது மாதிரியான இந்த மாவட்டங்கள், ஜவுளியே அடிப்படையாக கொண்ட மாவட்டங்கள், விவசாயம் ஜவுளி ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கல்லூரி டெக்ஸ்டைலுக்குன்னே பிரத்யேகமான பெயர் பெற்ற கல்லூரி, இங்கே நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எந்த அளவுக்கு நம்ம மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஜவுளி துறைக்காகட்டும் ஒரு பயனுள்ளதாக இருக்குது, பங்களிக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: ஒரு நல்ல கேள்வி சார். இது பொதுவாக நமது கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் முடிந்து ஆராய்ச்சிக்கான ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணியிருக்கோம். புதுசாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ என்டிடிஎம் போல்ற நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் சார்பாகவும் நிறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ முடிந்த ப்ராஜெக்டுகள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா உதாரணத்திற்கு வந்து இப்போ நான் வந்து வேதியியல் பேராசிரியர். இப்போ நாங்கள் என்ன ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் உள் டெவலப்மெண்ட் போர்டு மூலிமா வெஜிடபிள் வேஸ்ட், அதாவது நார்ச்சத்து மிக்க வேஸ்டாக போகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் எடுத்து அதனோட வந்து கோர்ஸ் உல், அதாவது வந்து கம்பளி அந்த இது வேஸ்டாக போகிற அந்த கோர்ஸ் உல் ஆட் பண்ணி ஒரு வெஜிடபிள் லெதர், அதாவது பார்த்து பொதுவாக லெதர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அனிமலுடைய ஒரு மிருகத்தினுடைய தோலை ஒரு வதை செய்து கொண்டு வருது. அது பேர் பெரும்பாலான மக்கள் இப்போ வந்து விரும்புறதில்லை, வீகனிசம்ங்கிற இதில் விரும்புறதில்லை. இப்போ நாங்கள் இதனால் என்ன பண்ணோம், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு நார்ச்சத்து மிக்க அந்த வேஸ்ட்டை வச்சு அது கூட கோர்ஸ் உல் ஆட் பண்ணி ஒரு வெஜிடபிள் லெதரை மேக் பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி ஒரு ஹெர்பல் பேஸ்டு சானிட்டரி நாப்கின் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மெடிக்கல் டெக்ஸ்டைல நம்ம கொடுக்குற அந்த காயங்களுக்கு மேலே கட்டக்கூடிய அந்த காட்டனுடைய துணியில வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்ட்ரெச்சபிலிட்டி கொடுக்கற மாதிரி புது விதமான ஒரு ஆராய்ச்சியும் ஒரு கொடுத்து ஒரு திட்டங்கள் இருக்கு. இது இல்லாம என்டிடிஎம்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மேலான ஆராய்ச்சிக்கான வடிவமைப்பு கொடுத்து சப்மிட் பண்ணிருக்கோம். இப்போ ஆராய்ச்சிங்கிற பார்க்கும் போது நம்ம கல்லூரி மிக அழகாக சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அடுத்து வரும் ப்ராஜெக்ட்க்கு ரெடியா இருக்கும்.
1: ஓகே சார், இப்ப நம்ம சகாதேவன் பெரிய நாயக்கம்பளையத்துல நம்ம நேயர் அவரு, அவர் கேட்டிருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியோட முகவரி என்ன, அதை சொல்லுங்க பயிற்சி படிப்பு ஏதாவது இருக்கா, அதுக்குண்டான கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காரு. அதை பத்தி

0: மிக்க நன்றி சார். நமது கல்லூரி வந்து கோவையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மெயின் ஏரியாவில், அதாவது பீலமேடில் ஃபன்மால்க்கு ஆப்போசிட்டில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி இருக்குங்க. இந்த ஸ்தாபனம் கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முதுநிலை படிப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக வழங்கி வந்திருக்கோம். இப்போ இளங்கலை படிப்புகள் கடந்த ஒரு 10 வருடங்களாக கொடுத்து வருகிறோம். இப்போ இந்த கல்லூரி நீங்கள் அவினாசி ரோட்டில் கரெக்டாக பீலமேடு வரும்போது ஃபன்மால்க் ஜஸ்ட்
1: நம்பர் சொல்லுகிறேன் 9843-81-415.
0: மீண்டும் ஒருமுறை 9843-81-415.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சார், ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய கேள்விகளுக்கு, நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கூட பதில் சொன்னீங்க. இன்னொரு நேயர் கூட கேட்டிருக்காரு, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருக்கார். யூஜிக்கும் பிஜிக்கும் என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள்.
1: இப்போ நமது கல்லூரியில் வழங்கக்கூடிய இளங்கலை படிப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். கம்யூனிட்டி பேஸ்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து மதிப்பெண்ணில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற அந்த வகையான உங்களுக்கு சலுகைகள் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒன்று தான். பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை படிப்புகளுக்கு ஒரு உங்களுக்கு 38,500 வருங்க. இப்போ மற்ற கல்லூரிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓப்பனாக வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கல்லூரியுடைய விண்ணப்பம் என்னங்கிறது விண்ணப்ப கட்டணமும் நீங்கள் எளிதாக அதில் அணுகு பார்த்துக்கலாம். இளங்கலை படிப்புகளுக்கு 38,500 வரும். இதே முதுநிலை படிப்புகளுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு 75,000 to 80,000 வரும். இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க.
0: ஓகே ஓகே, இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே சார், இப்போ ஜவுளி துறையில் மேலாண்மை படிப்புங்கிறது எவ்வளோ அவசியம் சார்? ஏன்னா டெக்ஸ்டைல் துறை இருக்குது, ஆனால் இந்த மேலாண்மை படிப்பு படித்தா என்ன மாதிரி அட்வான்டேஜ் அல்லது அதாவது எவ்வளோ முக்கியம் அது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் கூட எம்பிஏ ஒன்று நான் படிக்கணும்னு படிக்கிற அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ எம்பிஏங்கிற படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான படிப்புங்கிறது எல்லாரும் உணர்ந்துட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்டைலில் ஏன் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளித்துறை வந்து வெறும் உற்பத்தியை மட்டும் சார்ந்ததல்ல. அங்கே சப்ளை செயின் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் பிளானிங் ஆகட்டும், காஸ்ட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் எப்படி பிராண்டிங் பண்ணணும், இல்லை எக்ஸ்போர்ட் எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும், HR மேனேஜ்மென்ட் பண்றது எப்படி, இல்ல அதிகமான மேன் பவர் இன்வால்வ் ஆகின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு துறைங்கிறனால ஒவ்வொரு துறையையும் நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுற அந்த மேனேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் சார்ந்த ஒரு துறைக்கு எம்பிஏ கட்டாயம் தேவைப்படும். அது நம்ம கல்லூரியில் வழங்குற எம்பிஏ படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எம்பிஏ படிப்புகள் ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு ஃபங்க்ஷனல் எலக்டிவும் கொடுப்பாங்க, செக்டோர் எலக்டிவும் கொடுப்பாங்க. ஒரு தனித்துவமான ஒரு எம்பிஏ படிப்புகள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நாட்டிலேயே தனித்துவமான பாடப்பிரிவுகளையும் அந்த தனித்துவமான பாடப்பிரிவுகளையும் எம்பிஏ மாதிரி படிப்புகளில் செக்டோரல் எலக்டிவும் கொடுப்பாங்க. மற்ற தொழில் நிறுவனங்களும் இவங்களை நோக்கி தான் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. சோ அதனால இங்க எம்பிஏ படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக போயிட்டு இருக்கு.
0: கண்டிப்பா சார், இப்ப உங்களுடைய கேள்வி அந்த நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க தந்த பதில் வச்சுட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் ஆரம்பிச்சிருக்கும், டெக்ஸ்டைலை நம்மளும் சாதிச்சிடலாம் அப்படின்னு அந்த சாதிக்கக்கூடிய அந்த ஆசை அல்லது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன சார்?
1: பொதுவான மாணவர்களுக்கு என்ன ஆலோசனை வழங்குறேன்னா தொழில்நுட்பத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க, இன்டர்ன்ஷிப்புங்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கொள்ளுங்க, இன்னோவேஷன் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, சஸ்டைனபிலிட்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லாமல் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைப்படும், டுடேஸ் டெக்னாலஜி என்ன, ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.

0: ஐந்து வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு அப்புறம் என்ன டெக்னாலஜி வரும், நம்ம டெக்ஸ்டைல் துறையில என்ன அது வந்து அதோட கண்ட்ரோல் கொண்டு வரும், நம்ம அதுக்கு இப்பவே எப்படி ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த உலகளாவிய சண்டையை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு அவங்களுடைய ஆசையை நம்ம மேல திணிக்கிறதை தாண்டி உங்களுக்கு என்ன வரும், என்ன பிடிக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சருக்கு இந்த கோர்ஸ் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி நம்ம கொண்டு போகலாங்கிற ஒரு புரிதலோட நீங்க இதை கொண்டு போகணும். நமது கல்லூரி வழங்கக்கூடிய எல்லா படிப்புகளுமே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த படிப்புகள், 100% வேலை வாய்ப்பு. நீங்க பிளஸ் டூ தேர்ச்சி சேர்ந்தாவே நீங்க எலிஜிபிள், டிப்ளமா படிச்சிருந்தா எலிஜிபிள், இல்ல நீங்க ஒரு இளங்கலை படிப்பு இருந்தனா முதுநிலைக்கு வெவ்வேறு வகையான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப மிக எளிதாக நீங்க அட்மிஷன் ஆயிக்கலாம். மத்திய அரசு தரக்கூடிய கல்வி உதவித்தொகையும் மாநில அரசு தர கல்வி உதவி இவை இரண்டுமே தருது. மாநில அரசு நெசவாளர் குழந்தைகளுக்கு 2 லட்சம் வருடத்துக்கு தருது. எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாவே நீங்க 3 வருஷத்துக்கான கட்டண ஸ்காலர்ஷிப் அவங்க திருப்பி கொடுத்துறாங்க. தமிழ் கல்வியில படிக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மாதந்தோறும் 1000 கொடுக்குறாங்க. இதை தாண்டி நம்ம இன்டர்ன்ஷிப் வழியாக படிக்கும் பொழுது வேலை வாய்ப்பு உருவாக்கி அதன் மூலயமா ஒரு வருவாய் ஈட்டுறக்கு நாங்க தரோம். சனி ஞாயிறு கல்லூரி விடுமுறை அதுல அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை பீலமேட்ல இருக்க அவினாஷ் கல்லூரியில நீங்க ஒரு முறை வந்து கல்லூரி விசிட் பண்ணி பார்த்தாவே கோர்ஸ் உங்களுக்கு மிக இலகுவாக புரியும்.
1: ஃபோன் நம்பர் தொலைபேசி எண் மட்டும் சொல்லிருங்க.
0: மீண்டும் ஒரு முறை கல்லூரிய தொலைபேசி எண் 9843814145 9843814145.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி சார்.
0: மிக்க நன்றி சார். எஃப்எம் ரெயின்போ நிறுவனத்திற்கு மிக்க நன்றி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களோட ஒரு நேரலையில் இணைந்திருந்தோம். நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக திருமால் பெருமை திரைப்படத்திற்காக பாடல்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அக்கா திரைப்படத்திற்காக.

மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சி நிரலை பற்றி தெரிந்து கொள்வோம். நேர்களே, இரவு 7:15 தமிழில் செய்திகளை தொடர்ந்து 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம், தேன் வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம், 8:05 இதமிருதம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் திரை விமர்சனமாக படம் மீனவ நண்பன் நடிப்பு MG ராமச்சந்திரன், லதா இயக்கம், ஸ்ரீதர். தொடர்ந்து 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சியில் காலை 6:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல் நிகழ்ச்சி உங்களுக்காக. தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு பொது மருத்துவர் டாக்டர் முருகநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுபாணிச்சாரல் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 10:02 சுட்டீஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்குபெறும் விளையாட்டு நிகழ்ச்சி.

பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழியில் வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். 12:50 பூந்தஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்காக. 1 மணிக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி 1 மலர் 1. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு இடம்பெறுகிறது. மாலை 4 கூடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 5:20 சித்திர செவ்வானம் இளமை புதுமை நிகழ்ச்சி. தொடர்ந்து 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து தளிர்கீரைகள் குறித்து உடுமலைப்பேட்டை வேளாண் பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண் பொறியியலாளர் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகளைத் தொடர்ந்து 9:15 மயிலிறகு. 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலாராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 10:05 மெலடி மெட்டுக்கள். நேயர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கட ரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.

0: மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொள்ள

0: அந்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார்க் கஜகஸ்தானின் கிரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:40. இணைந்திருக்கின்ற நேர்களே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகான பாடல்கள் வரப்போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பண்ணைபுரத்து பாண்டவர்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணிஜெயராம் பாடியது, இசை கங்கை அமரன்.
3: தங்கா, நீ எங்கிட்டு இருக்கே?

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் அதிகமான டிராஃபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வைஷியால் ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார வீதி, ராஜா ஸ்ட்ரீட், அதே போல் ஆத்துப்பாலம் உக்கடம் பகுதியில் கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் காணப்படுது. இந்த கோணியம்மன் திருக்கோவில் இருக்குல்லே, அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் தான். நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் பகுதியிலையும் டிராஃபிக் இருக்குது. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கிட்டேயும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது, வஉசி மைதானம் கிட்டேயும். அதே போல் நம்மளுடைய செல்வபுரம் பகுதி, இங்கே போத்தனூர் சாலையிலும் அதிகமான டிராஃபிக் இருக்குது. நஞ்சுண்டாபுரம் ரோடு அதை தாண்டி போகக்கூடிய பகுதிகளையும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதே போல் சிங்கநல்லூர் பேருந்து நிலையம், உக்கடம் பேருந்து நிலையம், காந்திபுரம் பேருந்து நிலையம், இங்கெல்லாம் வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதனால் இதை வழியாக போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதாலேயே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியே எங்கேயாச்சி நம்ம வந்து அவுட்டிங் போயிட்டு போகலாம், வீட்டுக்கு லேட்டாக போகலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க, ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு. ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்மழை பொழுது ஏழைக்கும் காலம் வரும் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை வி குமார்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:50. தொடர்ந்து சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள தகவலின்படி நம்ம தட்பவெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் 32 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. ஈரோட்டில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக பதிவாகியிருக்கு. அங்கு வந்து ஆங்காங்கே சிறு சிறு சாரல் மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது. மற்ற இடங்களில் வந்து மழைக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நைட்டு வரைக்கும் மழை வருதா இல்லையா அப்படின்னு. இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அழகான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

0: கோபி, நீ ஒரு ஆம்பளைய?
1: ஏ, உனக்கு சந்தேகமா?
0: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலேயே வந்து பயமுறுத்துறதா?
1: பெரிய ராணிங்க மாதிரி நடு பாதையில இப்படிதான் குளி குளிக்கு நடந்து போறதா?
0: ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும்.
2: நல்ல சொன்னடிராதா.
0: இத பாரு கோபி, வழியில வர பெண்களை கலாட்டா செஞ்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
1: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
0: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு உன்னுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதை.

नेत पुताड़े।

ಆಸ್ವದಿಕು ನೇತ್ರ ಪುತ್ತಾರ

கெட்ட பாடல் உரிமை குரல் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் வாலி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: கேட்ட பாடல் தாலியா சொல்லங்கயா. திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியில் இருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு

0: கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டி நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும் தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா. நேரம் 7:14:55. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை

0: மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிக தொழில் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1922 மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 ஆண்டு முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அஹில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம்பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியிலன்னா 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
3: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கு, ஆக்டிவாக இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி எதுவும் டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு இயல்பான லைஃபுக்கு தெரிஞ்சிடலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம்

நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹத்தாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜே ஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்

சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை CBI கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வாரம் மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் வசிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ளலாம். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தவும், பின்னர் விதைக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். தென்னை மரத்தை சுற்றி உள் உற்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்திலுள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக்கொள்ளவும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாளி எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண், அதாவது சர்வே எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யப்படும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள். இந்த நில விவர பதிவுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு ₹6000 PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர்

0: மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார். சத்தியமங்கலம் பூமார்க்கெட்டில் இன்று விற்பனையான பூக்களின் விலை நிவரம் தெரிந்து கொள்வோம். விலை ஒரு கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 280 ரூபாயிலிருந்து 540 ரூபாய் வரைக்கும், முல்லைப்பூ 120 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் வரையும், செண்டு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரையும், கோழிக்கொண்டை 21 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 650 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரைக்கும், அரளி 210 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 240 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலத்தில் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் விலையினரும் விலைகள் ஒரு படிக்கானது. மல்லிகைப்பூ 70 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 30 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 120 ரூபாய்க்கு விற்பனையானது. சம்பங்கி விலை நிவரம் சத்தியமங்கலத்தில் ரூபாய் 20க்கும், நிலக்கோட்டையில் 60 ரூபாய்க்கும், சேலத்தில் 40 ரூபாய்க்கும் விற்பனையானது. கேட்டவை உழவுக்கான அறிவிப்புகள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
3: தேன் வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
4: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில உழவர் அனுபவத்துக்காக சத்தியமங்கலம் வந்திருக்கோம். இங்க சிறப்பா இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயி சதீஷ்குமார் அவர்களை சந்திச்சு தேன் வாழை சாகுபடி எப்படி இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி கேக்கலாம். அண்ணா வணக்கங்க.
5: வணக்கம்ங்க.
4: அண்ணா தேன் வாழை போட்டிருக்கீங்க, நீங்க எத்தனை வருஷமா தேன் வாழை போடுறீங்கண்ணா?
5: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா நாங்க தேன் வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க.
4: அது ஏங்கண்ணா தேன் வாழை தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
5: தேன் வாழை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம்னா, அது பாட்டுக்கு நம்ம போட்டு விட்டோம்னா கிட்டத்தட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு வந்து பராமரிப்புங்கிறது மிக குறைவுங்க, நோய் தாக்குதல் குறைவுங்க.
4: வேற வெரைட்டி வாழை எல்லாம் போட்டிருக்கீங்களா?
5: போட்டிருக்கோம்ங்க, செவ்வாழை போட்டிருக்கோம், கதலி போட்டிருக்கோம்ங்க, நேந்திரன் எல்லாம் போட்டிருக்கோம்ங்க. மத்த எல்லாத்தை விட இது பராமரிப்புங்கிறது வந்து நமக்கு சுலபமா இருக்குங்க.
4: தேன் வாழைக்கும் மத்த வாழைகள் மாதிரியேதான் உங்களுக்கு பராமரிப்பு முறைகளாங்கண்ணா, இல்ல இது கொஞ்சம் வேறுபடுங்களா?
5: நேந்திரன் வாழை அப்படின்னா உங்களுக்கு நெமட்டோட தாக்குதல் அதிகமா வருங்க. சில டைம் பாத்தீங்கன்னா நிக்கிற வாழை அப்படியே வேரோட சாஞ்சு விழுந்துருங்க. அதே செவ்வாழை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து காய்க்கு மேல வந்து பச்சை அதிகமா வருங்க. இந்த பச்சை காய் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை விக்கிறது வந்து பாதி விலைக்கு விக்க முடியுங்க. அதே இந்த கதலி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா காத்தடிச்சாலே வந்து வளைஞ்சிருங்க, வளைஞ்சிருந்தாலே காய் ஊறாதுங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வாழையில ஒவ்வொரு பிரச்சனைங்க. இந்த தேன் வாழை வந்து பாத்தீங்கன்னா கம்பம் வந்து ரொம்ப உறுதியா இருக்குங்க, உறவுக்கு நல்ல காத்தடிச்சாலும் வந்து சீக்கிரம் சாயாதுங்க. அப்புறம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சருகு காயற நோய்ங்கிறது வந்து தேன் வாழையில வராதுங்க. மத்த எல்லா நோயுமே வந்து ஒரு கிளைமேட்ல இருந்து ஒரு கிளைமேட் மாறுச்சு அப்படின்னா, அதாவது குளிர்ல இருந்து மழை மாறினாலும் இல்ல வெயில் காலத்துல இருந்து குளிர் மாறினாலும், இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் மாற்றதும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சருகு காயுமே அது வந்து பாத்தீங்கன்னா மகசூலை வந்து பாதிக்குங்க. இதுல வந்து அப்படி கிடையாது, சருகு காய்ச்சல்ங்கிறது வராதுங்க. அது இயற்கையா நம்ம பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த வேற எந்த தொந்தரவும் வர்றது இல்லைங்க, அதனால நல்லா இருக்குங்க. நமக்கு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா வாழை போட்ட காடா இல்லாம வேற ஏதாவது விவசாயம் பண்ணிருந்தோம்னா அந்த காட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குங்க.
4: வாழை இல்லாத காட்டுல வாழை போடுறது நல்லது ஏங்கண்ணா?
5: ஆமாங்க, வேற ஏதாவது மாற்று பயிர் நீங்க வாழை போட்டிருந்தீங்கன்னா கடைசியா நீங்க ஒரு மக்காச்சோளம் கூட போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழைக்கு வந்துக்கலாமுங்க.
4: இப்போ ஒரு வெள்ளாமைக்கு இன்னொரு வெள்ளாமைக்கு நடுவுல காட்டை காய போடுவாங்க இல்லங்கண்ணா, அது எத்தனை மாசத்து வரைக்கும் காய போடலாங்கண்ணா?
5: நம்ம வந்து ஒரு மாசம் காய வச்சோம்னாலே போதும் நமக்கு. அதாவது நம்ம வேற மக்காச்சோளம் போடுறோம்னா மக்காச்சோளத்தை ஓட்டி மறுபடியும் ஒரு மாசம் விட்டு போட்டோம்னாலே போதுங்க.
4: அப்ப இதுக்கு எப்படிங்க காடு பராமரிப்பு முறைகள்?
5: தேன் வாழைக்கு வந்து கொஞ்சம் சத்து அதிகமா தேவைப்படுங்க, ஏன்னா தார்கள் பெருசு பெருசா வருங்க, வாழை வந்து ரொம்ப ஊக்கமா வருங்க. இது தொழு உரம் வந்து ரொம்ப அவசியம்ங்க. தொழு உரம் கொடுத்த அளவுக்கு தான் வந்து நம்ம வாழையை வந்து நல்லா பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்குற ஹீல்டு எடுக்க முடியும். அப்படி நம்ம தொழு உரம் கொடுக்காம வெறும் கெமிக்கல் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வாழை வந்து கம்பம் ரொம்ப நல்லா வருங்க, ஆனா தார் சிறுசா போயிருங்க. தொழு உரம் கொடுத்தீங்கன்னா வாழை தண்டு ஓரளவுக்கு இருந்ததுனாலும் தார் பெருசா வருங்க.
4: தொழு உரத்தை பத்தி சொன்னீங்க, இந்த தேன் வாழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை லோடுன்னு ஓட்டுவீங்க குப்பை?
5: தொழுகுற ஒரு 8-10 லோடுங்க டிராக்டர்ல.
4: பார் எவ்வளவுக்கு எவ்வளவுன்னு ஓட்டுவீங்க?
5: பார் வந்து இப்ப நான் கடைசியா போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 அடி பாருங்க, 10 அடிக்கு ஒரு

0: வாங்க.
1: கண்ணெல்லாம் எப்படிங்க, வெளியில வாங்குவீங்களா இல்ல உங்ககிட்ட முன்னாடி போட்டதுல இருந்து எடுப்பீங்களா?
0: எல்லா சமயத்துலயும் நம்ம கிட்ட கண்ணு கிடைக்காதுங்க, சில டைம் நம்ம கிட்ட கண்ணு இருக்காது, வெளியில வாங்குற மாதிரி இருக்குங்க. வெளியில கண்ணு வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து கவனிச்சுதான் வாங்கணுங்க. அந்த காட்டுல வந்து எந்த நோய் தாக்குதலும் இல்லாம இருக்கணுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கண்ணு எடுத்துட்டு போகணுங்க.
1: நீங்க எங்க இருந்தீங்க வாங்குனீங்க?
0: நான் பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்மள மாதிரி ஒரு விவசாயி கிட்ட எடுத்து போட்டுனுங்க. நான் இருக்கிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த டைம் கண்ணு எடுக்க முடிஞ்சுங்க. பக்கத்துல எங்கேயும் எனக்கு கண்ணு கிடைக்கல அந்த சமயத்துலங்க.
1: இப்ப நீங்க வேற ஒருக்கு கண்ணு வாங்குறோம் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நோய் தாக்குதல் இருந்துச்சா இல்லையா?
0: எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வாழை கண்ணு நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் காடு வெட்டுறக்க ஆரம்பிச்சு முதல் வெட்டு ரெண்டாவது வெட்டுல போய் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஒரு 4 வெட்டு 5 வெட்டு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்குங்க அந்த கண்ணுகளை. அதனால முதல் வெட்டு ரெண்டாவது வெட்டிலேயே வந்து நம்ம கண்ணு எடுத்துடணுங்க. அதுவும் போய் பார்க்கணுங்க அந்த காட்டுல வந்து தார் என்ன சைஸ்ல இருக்குது, வாழைகளை ஆரோக்கியமா இருக்குது, அதுல வேற ஏதாவது நோய்கள் இருக்குதாங்க கண்டிப்பா பாக்கணுங்க.
1: கண்ணு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தாதான் நம்மளுக்கு நல்ல சிறந்த கண்ணு கிடைக்கும்.
0: கண்டிப்பா பாக்கணுங்க. நம்ம பாட்டுக்கு கண்ணு கிடைக்குதுன்னு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணு கொண்டு வந்து கொடுக்குற ஆளுக்கு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம கண்ணு வாங்கணும் அப்படின்னா அவங்க எந்த காட்டுல வேணாலும் தோண்டிட்டு வருவாங்க, நோய் அந்த காட்டுல கூட ஓட்டிட்டு வருவாங்க. அதை வந்து நமக்கு கண்ணை கொடுத்து காசு பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த ஒரு வருஷம் சுழைப்பு வீணா போயிருங்க. வாழையோட வைரஸ் நோய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாதுங்க. அந்த வாழை புட வெளியில வர்ற சமயத்துலதான் வந்து வாழை வெடிக்கிறக்க ஆரம்பிச்சுங்க. வாழை வெடிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டு வெளியில வந்து அப்படியே தார் வெளியில் வந்து அப்படியே நின்றுங்க, காய் ஊறாதுங்க. அப்புறம் சில டைம் அப்படியே வெள்ள தூரத்து அடிச்சு நின்றுங்க. இந்த மாதிரி தேன் வாழையில இது ஒரு வைரஸ் நோய் தாக்குதல் இருக்குதுங்க. அந்த தாக்குதல் இல்லாத கடை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க.
1: அதனால நாம போய் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட். அடுத்தவங்க கிட்ட வாங்க
0: பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம வாழை போடுற விவசாயிகளுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ கண்ணு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்கி போட்டுறாதீங்க. கண்ணு தோன்ற இடத்துக்கு போய் நீங்க கூடவே இருந்து கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம எல்லா காட்டுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழை ரெண்டு வாழை கூட இந்த நோய் வந்த வாழை இருக்கலாமுங்க. நம்ம போனோம்னா அதை கவனிச்சு இதை தோண்ட வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிட்டு வரலாம். ஆனா ஆளுகள் வந்து அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓட்டுல இருந்து பூரம் தோண்டிட்டு வந்துருவாங்க. நம்மளுக்கு அங்கிருந்து 4 கண்ணு வருங்க, அப்புறம் அதுல இருந்து எல்லா வாழைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால வந்து நோய் தாக்குதல் இல்லாத காடா பாருங்க. அதுவும் அப்புறம் தோண்டும் போது கட்டாயம் கூட இருங்க, ஒரே தரமான கண்ணா தோண்டி போடுங்க. தேன் வாழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கண்ணு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வருஷத்துல வந்து காடு வெட்டாகுங்க. அதே ஒரு பொடிக்கணெல்லாம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பொடிக்கணா போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம முளைச்சு வருங்க, 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த கண்ணு காஞ்சு போயிருங்க. அதே வந்து ஓரளவுக்கு மீடியம் கண்ணு போட்டீங்க அப்படின்னா பெரிய கண்ணு போட்டதுக்கும் அந்த மீடியம் கண்ணு போட்டதுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு 3 மாசம் கேப் ஆயிருங்க. நீங்க அது வெட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தாரே வெளியில வருங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க. கண்ணு வந்து ஒரே மாதிரி செலக்ட் பண்ணி போடணுங்க, அப்பதான் நம்மளுக்கு 1 மூட்டை வெட்டாகுங்க. கண்டு தேர்வு முக்கியம். அதுக்கு நோய் இல்லாத காட கண்டிப்பா எடுத்து சொல்லணுங்க. நோய் இருக்கிற காட்டுனா நம்ம சீசன் போடாட்டியும் பரவாயில்ல, நம்ம 1 மாசம் கழிச்சு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறணுங்க. அந்த நோய் வந்த காட்டுல எடுத்துருவாங்க.
1: கண்ணு போடுறதுக்கு எவ்வளவு ஆழம் தோண்டுவீங்கன்னா?
0: கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தோண்டி அந்த மண்ட மூட்டலுக்கு வச்சுட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி பார் ஓட்டுவோங்க, சின்ன டிராக்டர்ல பார் ஓட்டிக்குவோங்க. பார் ஓட்டுனா கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 அடி கீழே இறங்கிருங்க. மறுபடியும் ஆள் விட்டு போடும்போது அது ஒரு 1.5 அடி கீழே இறங்குங்க. கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்துல கண்ணு இருக்குங்க வச்சுக்கோங்களேன்.
1: இப்ப நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணு ஏதாவது மருந்துல நினைச்சு போடுறது அப்படி எல்லாம் ஏதாவது பண்ணணுமாங்கண்ணா?
0: கண்டிப்பாங்க. ட்ரைகோடெர்மா விரிடிங், சூடோமோனோஸுங்க, ஸ்பெசிலோமைசிஸ் இந்த மூனையும் வந்து ஒரு 1.5 டிரமுக்கு தண்ணி ஊத்திங்க. இது ஒரு 6.5 லிட்டர் மூனையும் ஊத்தி விட்டுங்க. அதுல வந்து கண்ணை நலச்சு ஒரு 5-5 நிமிஷம் வச்சு அப்புறம் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நோய் வேற இருந்தாலும் விஸ்கு வராதுங்க. கண்ணு மூலமா வர நோயை தடுத்துக்கலாமுங்க.
1: வெளியிலிருந்து எடுத்துட்டு வர்றோம்னா எவ்வளவு நாள் வரைக்கும் அதை வச்சு போடலாங்கண்ணா?
0: நம்ம 1 வாரத்து வரைக்கும் வச்சு போடலாமுங்க.
1: அதுக்கு மேல வச்சா வாட்டம் வந்துருமாங்கண்ணா?
0: அதுக்கு மேல வச்சா வந்து நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கண்ணு வராதுங்க.
1: அதனால ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா போட்றது நல்லது.
0: ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா போட்றது விட ஒரு 4-5 நாள் வச்சு போட்றதே நல்லா இருக்குங்க. வாழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வாடிச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: அண்ணா இப்போ இந்த வாழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேன் வாழை காடு ஒரே வருஷத்துல ஃபுல்லா காலி பண்ணிரலாமாங்கண்ணா?
0: இல்லைங்க, அப்படி ஆகாதுங்க. மத்ததெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துல காலியாங்க. தேன் வாழை வந்து ஒரு 13-14 மாசம் ஆயிருங்க.
1: இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க.
0: 1.5 வருஷம் ஆயிருங்க. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து வந்து 3 கால் விடுவோங்க. பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 3 வாழை வெட்டுவோங்க. அதுலயே தொடர்ச்சியா கண்ணு விட்டு,
1: அதாவது நீங்க அல்ல கண்ணு
0: விட்டுறீங்க, அல்ல கண்ணு விடுவோங்க. கார் வந்ததுனே விட மாட்டோம்ங்க. அந்த ஒரு 6 மாசத்துலயே வந்து கண்ணு புடைக்குங்க. அந்த டைம்லயே நாங்க அந்த அலக்கண்ணு விட்டுருவோங்க.
1: அப்ப அதை விட்டுட்டு மத்த கண்ணெல்லாம் வெட்டி போட்டுருவீங்க?
0: மத்த கண்ணெல்லாம் வெட்டிடுவோங்க. அப்புறம் தேன் வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மருதாம்பு விடுறோம்னா அறுப்பு கண்ணுகள் விடக்கூடாதுங்க. ஒரு டைம் 2 டைம் மறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணுகள் விடக்கூடாதுங்க. இந்த முதல் புடைச்சிருக்கேன் அப்படியே டைரக்டா வர்ற மாதிரி விடணுங்க. அடுத்த கண்ணூட்டம் அப்படின்னா அந்த மண்டை மேல வந்துருங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காத்திருச்சுனாலும் அடியோட சேர்ந்து விழுந்துருங்க. அது அதனால வந்து ஃபர்ஸ்ட் புடைக்கிற கண்ணை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நட ஓடல இருந்து ஒரு 5 மாசம் 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் கண்ணு புடைக்குங்க.

0: அந்த கண்ணில் ஒன்னை செலக்ட் பண்ணி நல்ல கண்ணா விட்டுட்டோம் அப்படின்னாங்க. திரும்ப அதே மாதிரி அந்த கண்ணில் புடைக்கக்கூடிய கண்ணு அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு மூணு தார் வெட்டலாம்னு ஒரு தவிர்ப்பு
1: சொல்ற கணக்கு பார்த்தா இந்த தார் வெட்டும் போது அது கிட்டத்தட்ட புடை விடுற அளவுக்கு வந்துரு. அடுத்த அள்ள கண்ணு
0: இந்த தார் வெட்டும் போது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசத்துல மறுபடியும் அது புடை வந்துடும்.
1: அப்ப அதனால ரெண்டு வருஷத்துல மூணு சர்வீஸ் ஆதாரம்
0: ரெண்டு வருஷத்துல மூணு தார் எடுக்கலாம்.
1: அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வெட்டுறதுக்கு அடுத்து அதோட அள்ள கண்ணுல வெட்டுறதுக்கும் ஈல்டு இந்த தார் வெயிட்ல ஏதாவது வித்தியாசம் வருமாங்களா இல்ல ஒரே வெயிட் வருமாங்களா?
0: நீங்க வந்து இப்போ அடியில அடியுரம் போட்டதோட நிறுத்தக்கூடாதுங்க. இப்ப ஆறு மாசத்துல மறுபடியும் இருக்க தொழுவுரம் கொடுக்கணுங்க. அப்புறம் திரும்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தார் வெட்டிட்டு மறுபடியும் தொழுவுரம் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு இருக்க தொழுவுரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் நம்ம அந்த ஹீல்டு எடுக்க முடியுங்க. அதாவது முதல் தாரை விட ரெண்டாவது தார் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா வருங்க. ஆனா இந்த மாதிரி தொழுவுரம் கொடுக்கணுங்க, அந்த நுண்ணோட்டம் இதெல்லாமே கொடுத்து மெயின்டைன் பண்ணணுங்க. சும்மா வெறும் தண்ணி கட்டிட்டோம் வெறும் உப்பு போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா வராதுங்க.
1: சரியான பராமரிப்பு இருந்தா ரெண்டு வருஷத்துல மூணு வாழை வெட்டலாம்.
0: கண்டிப்பா வெட்டலாம்ங்க.
1: என்னெல்லாம் நோய் தாக்குதல் வருதுங்கண்ணா தேன் வாழையில?
0: தேன் வாழை பொறுத்த வரைக்கும் வைரஸ் நோய் ஒண்ணுதான், வேற எதுவுமே வராதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வில்டன் சொல்லுவாங்க அந்த நோய் ஒண்ணுதான் வருதுங்க, வேற எதுவுமே வராதுங்க. தேன் வாழை பொறுத்த வரைக்கும் சருகு கருகிறதோ இந்த மாதிரி நோய் எல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல பராமரிப்பு இருந்ததுன்னா நமக்கு வந்து தொடர்ச்சியா நீங்க அதுக்கு மேலையும் கூட ரெண்டு வருஷத்துக்கு மேலையும் கூட உள்ளாங்க.
1: இப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா நாலு வெட்டும் கூட எடுக்கலாங்கிறீங்க?
0: ஆமாங்க, அதாவது பராமரிப்பு வேணுங்க. அந்த உள்ள வந்து தொழுவரம் குடுத்துட்டே இருக்கணும். நம்ம அந்த மாதிரி குடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம அதுக்கு மேலையும் எடுக்க முடியுங்க.
1: இந்த வில்ட்டு நோய்க்கு என்னங்கண்ணா பண்ணுவீங்க?
0: வில்ட் நோய் அது ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதானுங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால முடிஞ்ச அளவு வராத அளவு தடுத்துக்கணுங்க. வெளியில இருந்து கண் எடுக்கிறது வந்து இந்த வில்ட்டு வந்த காட்டுல இருந்து கண் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம வில்ட்டு வந்துருச்சுன்னா இந்த இது முடிஞ்சுதுங்க, இந்த கிராப் முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து நாம அந்த வயல்ல வந்து நெல் நடவு போடணுங்க. நெல் நடவு போட்டோம் அப்படின்னா அந்த வில்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: அடுத்த டைம் வாழை போடும் போது இந்த வில்ட் வராது?
0: ஆமாங்க.
1: அண்ணா இந்த தேன் வாழை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாசத்துலீங்கண்ணா போட வருது?
0: அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசத்துல போட வருங்க. அப்புறம் கார் ஊறதுக்கு வந்து ஒரு நாலு மாசம் ஆயிருங்க. நமக்கு
1: இப்போ நல்லா பராமரிச்சு ஒரு தேன் வாழையில அதிகபட்சமா எவ்வளவு வெயிட்ல தார் வெட்டலாங்கண்ணா?
0: 40 கிலோ வரைக்கும் வெட்டலாங்க.
1: எத்தனை சீப்புங்கண்ணா வரு?
0: சாதாரணமா வந்து உங்களுக்கு 11 சீப்ல ஆரம்பிக்குங்க. ஒரு 14 சீப்பு வந்தாலே நம்மளுக்கு 40 கிலோ தொட்டுருங்க. அதுக்கு மேல சீப்புகள் வந்ததுனாலும் நம்ம வந்து அதை எடுத்துட்டுருவோம்ங்க. ரொம்ப தார் லென்த்தா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயோட சைஸ் குறைஞ்சு போகுதுங்க. இல்ல சில சமயம் 17 சீப் 18 சீப் கூட வருங்க. இப்ப ரெண்டாவது தான் மூணாவது தான் முடும்போதுங்க காய் சைஸ் வராது. அதனால அந்த 2-3 சீப் அறுத்துட்டுருவோம்ங்க. அதிகபட்சமா 14 சீப்புக்கு மேல வந்து நம்ம விடக்கூடாதுங்க. கார்ல ஏணி வச்சு மேல எடுத்து அறுத்துற மாதிரி இருக்குங்க. மேல அந்த சீப்புகள் வருது இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வர சீப்புகள் பூராமே கட்டி வச்சு அறுத்துட்டுருவாங்க.
1: இந்த வாழை பொறுத்த வரைக்கீங்கன்னா இந்த வாழை தார் இல்லாம வாழை பூன்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்குது இல்லைங்கண்ணா? இப்ப எப்படிங்க நீங்க முறிக்கிற பூவெல்லாம் குடுத்துருவீங்களா இல்ல எப்படிங்கண்ணா?
0: என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயற்கையில் பண்றதுனால கொஞ்சம் தேன் பூச்சி ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பூ முடிக்கிறதே இல்லைங்க. பூ வந்து ஏதாவது வந்து கேட்டாங்க ஒரு விலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பார்த்தா முடிச்சு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா 8 ரூபா 10 ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்க சொல்லி வாங்குவாங்க இந்த இயற்கை அங்காடியில. அந்த சமயத்துல மட்டும்தான் பூவை முடிப்பாங்க, மற்ற டைம்ல முடிக்க மாட்டாங்க.
1: பூ முறிக்கலாம் காய் ஊராது அப்படி எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையாங்கண்ணா?
0: அது தப்பான கருத்துங்க. நான் பாத்துட்டுங்க பூ முறிச்சாலும் அதே வெயிட் தான் வருதுங்க, பூ முறிக்காட்டி அதே வெயிட் தான் வருதுங்க.
1: அப்போ பூ முறிக்காம விடுறதும் தப்பு இல்லையாங்கண்ணா?
0: முறிக்கலாம் முறிக்காமே விடலாமுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பூ முறிக்கிறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா காயில இருந்து ஒரு 1/2 அடி விட்டுதான் பூ முறிக்கணுங்க. காய் அளந்து முறிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கடைசி சீப்பு காய் ஊறாதுங்க.
1: இப்போ பூ முறிக்காம தேன் பூச்சி ஆடிட்டு இருக்குன்னு சொன்னீங்கண்ணா, இப்ப அதனால என்ன நன்மைங்கண்ணா வாழைக்கு தேன் பூச்சி ஆடுறது?
0: அதாவது தேன் வீட்டில் இருந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நல்லா ஆகுங்க. ஆனா வாழைக்கு மகரந்த சேர்க்கை தெரியல, ஆனா தேனீக்கில உணவாகட்டும்ங்கிறதுக்காக நம்ம அதை வச்சுக்கிறோம். காய்கறி விவசாயம் பண்றோம்ங்க. இப்ப தேனீக்கள் இருந்ததுனாத்தான் நமக்கு அந்த காய்கறி விவசாயத்துல வந்து மகரந்த சேர்க்கை நடக்குங்க. அப்பப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த ஈல்டு அதுல வருங்க. அதனால வந்து தேனீக்களுக்கு ஒரு உணவா இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக நம்ம இதை வச்சு ஊக்குவிக்கிறோம்ங்க.

0: வணக்கம். நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 100.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
3: தேன் வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம்.
4: வாழையிலே நிறைய ஊடுபயிர் எல்லாம் பண்ணலாம் இல்லைங்களா?
5: கண்டிப்பாங்க.
4: இப்ப நீங்க என்ன மாதிரியான ஊடுபயிர் எல்லாம் வாழையில பண்றீங்க?
5: ஊடுபயிர்னு வந்து பாத்தீங்கன்னா வாழையில நிறைய ஊடுபயிர் பண்ணலாம்ங்க. சின்ன வெங்காயம் போடலாம்ங்க, முலாம்பழம் போடலாம்ங்க, தக்காளி போடலாங்க, தர்பூசணி போடலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம்ங்க. அதுல வந்து சிரமம் இல்லாம பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தக்காளியும் காலிஃபிளவரும் ஒரே டைம்ல பண்ணலாம். தக்காளி ஒரு 2.5 மாசத்துல காய் வரும், ஒரு 1.5 மாசம் காய்க்குங்க.
4: அப்ப ஒரு 4 மாசம் பயிர் தான்?
5: ஆமாங்க, 4 மாசம் பயிருங்க.
4: உங்களுக்கு காலிஃபிளவர்னா அது 3 மாசத்துல முடிஞ்சிருது?
5: ஆமாங்க, காலிஃபிளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி பொறுத்து சிலதெல்லாம் 70 நாள்ல முடிஞ்சிருங்க. ஒரு சில வெரைட்டி மட்டும் 90 நாள் 100 நாள் இருக்கு காலிஃபிளவர். இப்ப அந்த வெரைட்டி பெருசா யாரும் போடுறது இல்லைங்க. இப்ப ஒரு 65-70 நாள் முடியற மாதிரி போட்டுக்கங்க காலிஃபிளவர் எல்லாங்க.
4: முலாம்பழம் சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படிங்கண்ணா?
5: முலாம்பழம் போடலாமுங்க. அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா பராமரிப்பு அதிகம்ங்க. மல்ச்சிங் பேப்பர் போடணுங்க. போட்டுட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு, கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதே தக்காளி காலிஃபிளவர்னா நீங்க அந்த அளவுக்கு கண்காணிக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான பராமரிப்பு இருந்தாலே வந்து நம்ம அதை எடுத்துக்கலாமுங்க.
4: இந்த கொடி வகைகள் அப்படின்னாவே மல்ச்சிங் சீட் போட்டாத்தான் நல்லா வருங்களா?
5: ஆமாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப முதல் வந்து

0: நாட்டு வெரைட்டி இருந்ததுங்க, எல்லாமே மல்ச்சிங் இல்லாமே வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கொடி வகைனா பூரா ஹைபிரிட் தான் வருதுங்க, அவங்க மல்ச்சிங் இல்லாம வர்றது இல்லைங்க.
1: இப்ப நீங்க வாழை சும்மா போடுறதுன்னா மல்ச்சிங் ஷீட் எல்லாம் தேவையில்லை இல்லைங்கண்ணா?
0: இல்லைங்க, வாழை மட்டும் போடுறதுனா மல்ச்சிங் ஷீட்.
1: இப்ப அதுக்குள்ள நீங்க சப்போஸ் இந்த தர்பூசணியோ முலாம்பழமோ ஊடுவயிரா போடுறீங்க அப்படின்னா, இப்ப மல்ச்சிங் ஷீட் வாழைக்கு சேர்த்திதான் போடுவீங்க?
0: சேர்த்திதான் போடணுங்க. அந்த வாழைய நடவு போட்டு அதுக்கப்புறம் மினி டிராக்டர் வச்சு பெட் ஓட்டிங்க, அதுக்கு மேலதான் மல்ச்சிங் ஷீட் போடுவாங்க.
1: இப்ப மல்ச்சிங் ஷீட் போட்டு வாழை போடுறதுக்கும் போடாம போடுறதுக்கு என்னங்க வித்தியாசம்?
0: மல்ச்சிங் ஷீட் நம்ம ஊடுபயிர் பண்ற மாதிரி இருந்தா போடலாமுங்க, இல்லாட்டி தனியா வாழை போடுறதா சிறப்பா இருக்குங்க.
1: இப்ப மல்ச்சிங் ஷீட் போடும் போது அதோட ஈல்ட் எப்படிங்க இருக்குது?
0: நம்ம ஊடுபயிருக்காக தான் மல்ச்சிங் ஷீட் போடுறோம்ங்க, வாழைக்காக மல்ச்சிங் ஷீட் தேவையில்லைங்க.
1: ஆனா அது வாழைக்கு சேர்த்திதான் ஓடணும்.
0: ஆமாங்க, சேர்த்திதான் போடணும். பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊடுபயிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மல்ச்சிங் ஷீட் நம்ம கிழிச்சு எடுத்துருவோம். நம்ம இந்த கொடி வெள்ளா மீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தானுங்க அதுக்கு டைம். முலாம்பழம் தர்பூசணி எல்லாம் போடும்போது அது 2 மாசத்துக்குள்ளேயே நம்மளுக்கு முடிஞ்சிருங்க.
1: கொடி வகைங்கறனால உங்களுக்கு வாழை மேல படறாம பாத்துக்கோங்க.
0: முலாம்பழமும் தர்பூசணியும் பாத்தீங்கன்னா பெருசா வாழை மேல ஏறாது, நிலத்துலதான் பண்ணணுங்க அதிகமா.
1: இப்ப உங்களுக்கு இதுக்கு நோய் தாக்குதல் எல்லாம் எப்படிங்க இருக்கும்?
0: அதுக்கெல்லாம் கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமா தான் இருக்குங்க, அது ரொம்ப பராமரிப்பு அதிகம்ங்க. இந்த பராமரிப்பு அதிகம்ங்கிறதுனால நாங்க வந்து அதையெல்லாம் போட்டு பாத்துட்டு இப்ப அதை விட்டுட்டுங்க. தக்காளியும் காலிஃபிளவர் மட்டும்தான் இப்ப போடுறோம்ங்க.
1: அப்ப உங்களுடைய அனுபவத்துல தக்காளி காலிஃபிளவர் தான் ஊடுபயிரா பெஸ்ட்ங்கிறீங்க.
0: முலாம்பழத்துல தர்பூசணியில வந்து வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, ஆனா இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது பராமரிப்பு அதிகம்ங்க, சரியான நேரத்துல மருந்தடிக்கணுங்க. நம்ம இதுகளா இருந்தாலும் ஓரளவுக்கு பராமரிச்சோம்னா கூட வந்து சேர்ந்துருங்க தக்காளியும் காலிஃபிளவரும்.
1: தர்பூசணி முலாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் மருந்தடிக்கும்னு சொன்னீங்க, அது எப்படிங்க? இயற்கை முறையிலீங்களா இல்ல ரசாயன உரங்கள் பயன்படுத்துவீங்களா?
0: அதாவது இயற்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம முலாம்பழம் கொண்டு வந்துடலாமுங்க. தர்பூசணி வந்து அந்த சீசன் நம்மளுக்கு அந்த கிளைமேட் அமைஞ்சா மட்டும்தான் இயற்கையில வருங்க. இல்ல அப்படின்னா அது வந்து கெமிக்கல்ல வர்ற மாதிரி நம்ம எடுக்க முடியாது எல்லா சீசன்லயுங்க. ஆனா கெமிக்கல் எடுக்கிறவங்க வந்து வருஷம் பூரா வந்து ஒரே மாதிரி ஈல்டு எடுத்துடுறாங்க தர்பூசணிலீங்க.
1: அண்ணா இப்போ காலிஃபிளவர் ஓடுவன்னு சொன்னீங்க, இப்ப காலிஃபிளவருக்கு புழு தாக்குதல் அதிகமா இருக்கும் இல்லைங்கண்ணா?
0: காலிஃபிளவர் புழு தாக்குதல் வந்து நார்மலா எல்லாரும் அதிகம்னு தான் சொல்றாங்க. நான் வந்து மருந்து அடிக்கிறது இல்லைங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி புழுவை கண்ட்ரோல் பண்றேன்னா ஓரளவு இயற்கை பூச்சிக்கொல்லியே அடிப்பேங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிவேரியா பேசியானா பேஸ்லெஸ் துங்கியான ஐசிஸ்ன்னு சொல்லிட்டுங்க இயற்கை பூஞ்சாலங்க இருக்குங்க, அது நுண்ணுயிரிக அதை வச்சு வந்து புழுவை கண்ட்ரோல் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட தோட்ட சுத்தி குருவிகள் நிறைய வருங்க. அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குங்க. நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவும் பண்ணாதனால அது காட்டுக்குள்ளேயே சுத்துங்க. காலிஃபிளவர்ல எல்லாம் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா செடி செடியே தொலாவி புழு குடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பறவை இருக்குதுங்க. பூச்சி மருந்து அதிகமா அடிச்சோம்னா அந்த பறவைகள் நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்காதுங்க, வெளியில் போயிருங்க. கெமிக்கல் பூச்சி மருந்து அடிக்காதனால வந்து இந்த பறவைகள் உள்ளே சுத்துதுங்க, ஓரளவுக்கு புழு புழுகளால புடிச்சிருதுங்க.
1: மருந்து அடிக்கிறவங்களை விட நீங்க ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க.
0: ஆமாங்க, கெமிக்கல் அடிக்கிறவங்களே காலிஃபிளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் கடையில் வாங்கினீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் புழு இருக்குங்க. பூவை பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளதுல அந்த புழுக்கள் இருக்காதுங்க. புழுகள் எல்லாம் இளம்படுறதுலயும் அழைச்சிருங்க. அதே மெட்டாரேசியம் இருக்குங்க, புழுவோட முட்டைகளையும் அழைச்சிருப்பீங்க. அது மெட்டாரேசியம்ங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா இயற்கை பூச்சிக்கிளி தானுங்க, அது பூச்சிகளோட முட்டையும் அழிச்சிருங்க. அப்ப நம்ம இந்த பிவேரியா பேசியானா இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது புழுக்களை பூரா கண்ட்ரோல் பண்ணிக்குவோங்க. அப்ப பறவைகளும் எனக்கு சப்போர்ட் பண்றதுனால பெருசா அந்த புழு தாக்குதல இல்லாம கொடுக்க முடியுதுங்க. என்னால இந்த 2 பயிரும் வந்து எனக்கு வாழைக்கு பாதிக்கிறது இல்லைங்க. தக்காளியை வந்து வாழை போடுற அதே லைன்ல போட்டுக்கோனுங்க. அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நான் காலிஃபிளவர் ஒரு லைன் போடுவோங்க. அதாவது வாழையோட லைன் இப்ப 6 அடிக்கு ஒரு லைன் வச்சுக்கலாமுங்க, 6 அடி லைன்ல அந்த வாழை போடுற லைன்லயே தக்காளி போட்டுருவோங்க. அதே லைன்ல குச்சி நட்டி தக்காளி செடி தூக்கி கட்டி விட்டுருவோங்க. இந்த இடப்பட்ட இடத்துல இன்னொரு லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலிஃபிளவர் போட்டுக்கோங்க.
1: ஆனா இப்ப இந்த வாழை லைன்லயே நீங்க தக்காளி நட்டுறதுனால அது குச்சி வேற கட்டணும், கம்பி எல்லாம் கட்டணும், அதனால வாழைக்கு எந்த பாதிப்பு வர்றது இல்லையாங்கண்ணா?
0: அதனால வாழைக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. வாழை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் போது ஓரளவுக்கு தான் வளருங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம்ங்கிறது 5 மாசம் நிக்குங்க. 5 மாசம்ங்கிறது வேறுங்க, ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துக்கு காலியா இருக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வாழை வந்து அதிகமா வளர்ந்துருக்காது. பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உயரம் தான் வளர்ந்துருக்கும். அதுக்குள்ளயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை முடிச்சுக்கோங்க.
1: தேன் வாழை பொறுத்த வரைக்கும்னா எந்த சீசன்ல ரேட்டு ஜாஸ்தியா இருக்குதுங்கண்ணா?
0: ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் நல்லா விற்குங்க. பிப்ரவரியில இருந்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ரேட் கம்மியா தான் விற்குது. என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த வெயில் அதிகமாகும் போதுங்க கடையில எடுத்து வச்சாங்கன்னா பழம் மேல தோல் பூரா கருப்பாயிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பழத்தை அவங்களால விற்க முடியாதுங்க. அதனால ஜனவரிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூன் ஜூலை வரைக்குமே அது இல்லாம இருக்கிறது நல்லதுங்க. அந்த டைம்ல காய் வராத அளவுக்கு வச்சுக்கணும், வெயில் காலத்துல பழம் இருக்கக்கூடாது.
1: தேன் வாழை பொறுத்த வரைக்கும் எந்த சீசன்லிங்க நடவு ஓடுறது நல்லது?
0: ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி வரைக்கும் போடலாம. அதாவது ஒரு 13 மாசத்துல நம்ம காய் வெட்டுற மாதிரி கணக்கு வச்சுட்டு போட்டுக்கலாமுங்க.
1: அப்புறம் வாழையில இருக்கிற இன்னொரு பிரச்சனை இந்த காத்து காலத்துல எல்லாம் உளுந்துறதுங்கண்ணா, இப்ப அதை எப்படிங்கண்ணா சமாளிக்கிறீங்க நீங்க?
0: அதாவது தேன் வாழை பொறுத்த வரைக்கும்

0: காத்து கவலை சாதாரணமா உழுகாதுங்க. தேன் வாழையே உழுகுது அப்படின்னா வேற எந்த வாழையும் மிச்சமாகாதுங்க. ரொம்ப அதிகமான காத்து இருந்தா மட்டும்தான் தேன் வாழை உழுகுங்க. ஓரளவுக்கு எல்லாம் காத்து வந்தா நேந்திரன் உழுகிற மாதிரி எல்லாம் உழுகாதுங்க தேன் வாழை.
1: இப்ப நீங்க அதுக்கு ஏதாவது இந்த பெல்ட் போட்டு கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க?
0: இல்லைங்க, தேன் வாழைக்கு அது அவசியம் இல்லைங்க. தேன் வாழை உழுகுது அப்படின்னா நம்ம அந்த பெல்ட் எல்லாம் போட்டா நிக்காதுங்க, அதையும் சேர்த்துட்டு தள்ளுங்க. தேன் வாழை தண்டே வந்து ரொம்ப ஊக்கமா இருக்குங்க. சாதாரண காத்தெல்லாம் தள்ளாதுங்க, ஏதாவது புயல் மாதிரி வந்ததுனா தான் தள்ளுங்க.
1: வாழை வெட்டினதுக்கு அப்புறமா இன்னைக்கு வாழைத்தண்டுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எப்படிங்க, தண்டெல்லாம் குடுத்துருவீங்களா வெளியே, இல்லாத உரமாகத்தின் காட்டிலேயே ஓட்டி போட்டுருவீங்களா?
0: தண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியிலயும் போறது இல்லைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொந்தன் வாழை வெட்டுறவங்க வந்து அவங்களே தண்டை வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த தேன் வாழை வெட்டுறதுல எல்லாம் வந்து தண்டை அந்த அளவுக்கு போறது இல்லைங்க. தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு கிராப் மூணு கிராப் போடுறதுனால வந்து அது உள்ளே போட்டுருவோங்க, வெட்டி போட்டுருவோங்க. ஒரு அஞ்சடி ஹைட்டு விட்டுட்டுங்க, மிச்சம் இருக்கிறத வந்து வெட்டி உள்ளே வெட்டி போட்டுருவோங்க, அது மக்கிடுங்க. இந்த அஞ்சடி உயரம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கி நிலத்துக்கு போயிருங்க. இது அதனால வந்து அதுவும் உரமா பயன்படுத்திக்கோங்க. நமக்கு
1: இப்ப தேன் வாழைக்கெல்லாம் எப்படிங்கண்ணா வரிக்கு வராங்க, அது லோக்கல்லயே போயிருமா இல்ல வெளியூர்களுக்கு எல்லாம் போகுதாங்க?
0: தேன் வாழை வந்து சத்தியமங்கலத்துல அதை வந்து இதெல்லாம் சாப்பிட்டு மூக்க முடியாதுங்க. வெளியில தான் போகுதுங்க, சென்னை போகுதுங்க, கோயம்புத்தூர் போகுதுங்க, சில டைம் தூத்துக்குடி போகுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா போகுங்க. அந்த ஏரியால இல்லாத போது அங்க போகுங்க. ஆனா தேன் வாழைங்கிறது போட்டீங்கன்னா மற்ற ஏரியால அதிகமா போட்டா விற்க முடியாதுங்க. சத்தியமங்கலத்துல எவ்வளவு போட்டாலும் வித்துடலாமுங்க. ஏன்னா தேன் வாழைக்குன்னு தனியா வியாபாரி இருக்காங்க. அதனால வந்து சத்தியமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் தேன் வாழை விற்கிறது ஒன்றும் சிரமம் இல்லைங்க.
1: ஆனா இப்போ நேந்திர வாழைனா அது பெரும்பாலும் சிப்ஸுக்கு பயன்படுத்துறாங்க, அதனால அது உங்களுக்கு நல்லா போகும். ஆனா தேன் வாழை பொறுத்த வரைக்கும் சாப்பிடறதுக்கு மட்டும்தான் பயன்படுதுங்களா இல்ல இதுவும் வேற ஏதாவது பயன்படுதுங்களா?
0: தேன் வாழை பாத்தீங்கன்னா அப்படின்னு ட்ரை ஃப்ரூட் பண்ணலாமுங்க. ட்ரை ஃப்ரூட் பண்ணி நம்ம வச்சு சாப்பிடலாமுங்க. அதாவது வெளியில நம்ம தூரத்துக்கு அனுப்புறதுனால நம்ம ட்ரை ஃப்ரூட் பண்ணி அனுப்பலாமுங்க.
1: எப்படிங்கன்னா இந்த மதிப்பு கூட்டல் முறையில இந்த வெயில் காய வச்சு?
0: ஆமாங்க, அதாவது இந்த சோலார் ட்ரையர்ல வச்சு காய வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் பூரா போயிருங்க, வெறும் பழம் மட்டும் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சாக்லேட் மாதிரி தெரியுங்க நம்ம பாக்குறதுக்கு. அதை நம்ம பேக் பண்ணி வெளியில அனுப்புறோம்னா அனுப்பலாமுங்க.
1: வாழைய அப்படியே தார வெட்டி கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணலாம்.
0: அதாவது மதிப்பு கூட்டல் வந்து சரியான ஆர்டர் கிடைச்சதுன்னா அதுலதான் வந்து நல்ல வருமானம்ங்க. சாதாரணமா இதுல ஒரு தாரில் ஒரு ₹500 கிடைக்குது அப்படின்னா நம்ம மதிப்பு கூட்டி கொடுத்தோம்னா ஒரு ₹1000 கிடைக்குங்க. ஆனா அதே விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்து உருவாக்கணும்.
1: நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களாங்கண்ணா?
0: இல்லைங்க, நம்ம இது வரைக்கும் பண்ணலைங்க, இப்பதான் இனிமேதான் பண்ணலாம்ன்ற ஒரு முடிவு இருக்கிறோங்க.
1: இப்ப பழத்தை அந்த மாதிரி ட்ரை பண்றதாங்க இல்ல காயும் ஏதாவது ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதையும் வேற ஏதாவது யூசேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கண்ணா?
0: நம்ம நண்பர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க, காயிலையும் பண்ணிட்டு இருக்காருங்க. பனானா மில்க் அப்படின்னு சொல்லிட்டுங்க பால்ல கலந்து கொடுக்குற மாதிரி பவுடர் பண்ணிட்டு இருக்காருங்க, அதுவும் பண்ணலாமுங்க. அதை விட பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ல வந்து உங்களுக்கு அதிகமா போகுங்க. பவுடரை விட நம்ம சோலார் ட்ரையர்ல வச்சுங்க ஈரப்பதத்தை பூரா எடுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாமுங்க. அது மாதிரி நம்ம வெளியில அனுப்புறதா இருந்தாலும் அது நல்லா இருக்குங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமுங்க. நம்ம உள்ளூர்ல வந்து அந்த அளவுக்கு யாரும் வாங்கி சாப்பிடறது இல்லைங்க.
1: அவசியம்
0: இல்லைங்க, நல்ல இனிப்பு சுவை அதிகமா இருக்கு நம்ம ட்ரை பண்ணும் போதுங்க. இது வந்து சாப்பிடறதுக்கும் சுவையா இருக்குங்க.
1: அது தேன் வாழைன்னு பேர் வச்சுட்டாங்க.
0: ஆமாங்க, தேன் மாதிரியே இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மற்ற எல்லா பழத்தை விட பாத்தீங்கன்னா தேன் வாழை நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் தகட்டாதுங்க. மற்ற பழமெல்லாம் நீங்க செவ்வாழை சாப்பிட்டாலும் சரி, நேந்திர வாழை சாப்பிட்டாலும் சரி, ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னால உங்களுக்கு தகட்டிடுங்க. தேன் வாழையெல்லாம் நீங்க 10 பழம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தகட்டாது. உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வேற எந்த வயிற்று பிரச்சனையும் உண்டாக்காதுங்க.
1: இப்ப தேன் வாழை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்கன்னா அப்படியே தேன் எப்படி இனிப்பா இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு நீங்க சொன்ன தகவல்களும். ரொம்ப நன்றிங்கண்ணா.
0: நன்றிங்க.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
3: ஏறும் ஊரும்
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
4: தேன் வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்

0: பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக
1: பூர்ணிமா சாமந்த் கடாகோட்டி. Prime Minister Narendra Modi is scheduled to hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten. He called on King Willem Alexander and Queen Maxima in The Hague this afternoon. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. Addressing a community program in The Hague, Netherlands, as part of his five-nation tour, Prime Minister said the world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts, and an emerging energy crisis. Highlighting global efforts to strengthen economic resilience, the Prime Minister said India and the Netherlands are jointly focusing on building robust supply chains. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as a land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. भारत टेक्नोलॉजी ड्रिवन भी है और ह्यूमैनिटी ड्रिवन भी है. भारत जितना एंशियंट है उतना ही मॉडर्न बन रहा है और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है. मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में ज्यादा से ज्यादा सहयोग बढ़ाएं. इससे भारत का सामर्थ्य भी बढ़ेगा और आपके इन्वेस्टमेंट पर रिटर्न भी ज्यादा मिलेगा.
3: After concluding his visit to the Netherlands, Prime Minister Modi will travel to Sweden tomorrow on the third leg of his five-nation tour. The Central Board of Secondary Education, CBSE, has made the study of 3 languages compulsory for students from class 9th beginning from the 1st of July this year. In a statement, the board said that at least 2 of the 3 languages must be native Indian languages in line with the National Education Policy 2020 and the National Curriculum Framework for School Education 2023. CBSE has clarified that there will be no board examination for the third language, R3, in class 10th, adding that all assessments for R3 will be entirely school-based and internal. CBSE also informed that no student will be barred from appearing in the class 10th board examinations due to R3. The Ministry of Education has expressed serious concern over the growing number of out-of-school children in the country, especially in the 14 to 18-year age group. A high-level meeting chaired by School Education and Literacy Secretary Sanjay Kumar discussed the issue and reviewed the implementation strategy for a proposed new initiative by the National Institute of Open Schooling. During the meeting, Mr. Kumar said that according to available data, out of every 100 children entering class 1, only 62 reach class 12. He noted that more than 2 crore children in the 14 to 18 years age group are currently out of school. The secretary said that economic hardships, domestic responsibilities and livelihood-related challenges are among the major reasons forcing children to drop out of the education system. Economic Offences Wing EOW of Delhi Police has busted a goods and services tax GST fraud cartel.

கேட்ட பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியது. இசை சந்திரபோஸ்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

கேட்ட பாடல் சட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடியது, இசை கங்கை அமரன். மனதிற்கு இதமான பாடுகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதம் ரிதம் நிகழ்ச்சியில். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:25. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, இசை டி ராஜேந்தர்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும்.

கேட்ட பாடு ஆயிரம் நிலைவேவா திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியது, இசை இளையராஜா. இணைந்திருக்கின்றோம் நேர்களை 8:35 இதமான பாடல்களோடு இதம் ரிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஷிலா பாடியது, இசை இளையராஜா.

கேட்ட பாடல் ஆராரோ ஆரீராரோ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை கே பாக்யராஜ். இணைந்திருக்கின்றோம் நேர்களே, 8:44 இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து அவரும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல் இதோ நமக்காக.

கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா. இணைந்திருக்கின்ற நேர்களை 8:52 இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலாக ஜானி திரைப்படத்திற்காக எஸ் பி சைலஜா பாடியது இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:58. நேர்களே, நாளை காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உலக உயர் ரத்த அழுத்த தினத்தை ஒட்டி பொதுநல மருத்துவர் டாக்டர் முருகநாதன் அவர்களின் உரை. பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து ஹலோ தோழி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் இளமை புதுமை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை இடம்பெறுகிறது. நாளை இரவு 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலாராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். நாளை மாலை 4 கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். நேர்களே, இவை நாளை நமக்காக வரவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கேட்டு மகிழுங்கள். நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம், அழகான பாடுகளெல்லாம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி நாளை இரவு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான், உங்கள் ஐஸ்வர்யா.

0: to 10 days CBI custody. New Delhi rejects Indus Waters treaty award by the Court of Arbitration, calling it illegal. CBSE makes study of three languages compulsory for class 9th and 10th. And India Sanjana wins three bronze medals in the women's 77 kilogram category at the Asian Weightlifting Championships in Gandhinagar. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ். திரைகானம் டாக்டர் சிவா படப்பாடல், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்.

இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 9:16. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது. 1977 வெளிவந்த மீனவன் நண்பன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். பாடலை பாடியவர் வாணி ஜெயராம், பாடலுக்கு இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

நேரம் 9:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1977 வெளிவந்த மீனவ நண்பன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை முத்து என்டர்பிரைசஸ் தயாரிச்சிருந்தாங்க. 1977 வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சவங்க என் பாலகிருஷ்ணன், எடிட்டிங் எம் உமானாத், இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் இயக்கம் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார். அவருக்கு குமரன் அப்படிங்கிற கதாபாத்திரம், லதா அந்த திரைப்படத்துடைய கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க, கமலி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவங்களுக்கு. எம் என் நம்பியார் அருண் அப்படிங்கிற பெயரில் வில்லனாக நடிச்சிருப்பார். வெண்ணிராடை நிர்மலா சாந்தி அப்படிங்கிற பெயரில் வில்லன் நம்பியாருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க, அதாவது லதாவுடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. வி கே ராமசாமி நாகராஜ் அப்படிங்கிற பெயரில் ஒரு கோடீஸ்வரராக, வெண்ணிராடை நிர்மலா லதா ஆகியோருடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். பி எஸ் வீரப்பா செல்வராஜ் அப்படிங்கிற பெயரில் எம் என் நம்பியாருடைய அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர நாகேஷ் சச்சு, தேங்காய் ஸ்ரீனிவாசன், டி கே எஸ் நடராஜன், கே கே சவுந்தர் உள்ளிட்ட அந்த காலத்து ஜாம்பவன் நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த கதையை பற்றி பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்மை கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1977 வெளிவந்த மீனவன் நண்பன் அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிச்சிருந்தாங்க, ஜோடியா லத்தா நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, கோடீஸ்வரரான வி கே ராமசாமி வீட்டில் வேலை செய்யும் மீனவரான வரதன் பசியினால் உணவை திருடிடுறாரு. இதை பார்த்த வி கே ராமசாமியும் அவரது மருமகனான அருணும், அதாவது எம் என் நம்பியாரும், அவரோட அடியாலும் சேர்ந்து வரதனை கடுமையாக அடிக்கிறாங்க. இதனால் மீனவர் வரதன் உயிரிழக்கிறார். இந்த கொடுமையை தட்டி கேட்குறாரு குமரன், அதாவது எம்ஜிஆர். ஆனால் பணத்தின் மூலமாக அந்த கொலை வழக்கை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க வி கே ராமசாமியும் எம் என் நம்பியாரும். இந்த நிலையில் மீனவ நண்பனாக மீனவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் குமரனை, அதாவது எம்ஜிஆரை, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க வி கே ராமசாமியினுடைய மகளான கமலி, அதாவது லதா. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: ஐயோ என்னையா இது அக்கிரமோ, காலையில தான் அந்த மாதிரி முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிக்கிட்டு போன, அதுக்குள்ள இந்த மாதிரி பணமாயிடுவான்னு நினைக்கவே இல்லையே.
4: ஆமா, பிணமாத்தான் சாஞ்சான், என் கண் முன்னால்தான் இந்த கொடுமை நடந்தது. இந்த பரிதாப முடிவு இவனுக்கு யாராவது ஏற்பட்டது தெரியுமா? இவனை கசக்கு பிழிஞ்சு வேலை வாங்கி காரும் பங்களாவுமா சொத்தும் சுகமுமா நாலு

0: இத்தனைக்கு நாள் தன்னை பயத்திட்டு இருக்கானே அதே முதலாளியா தான்.
1: ஒருவேளை நான் சாப்பிடலனா என்னப்பா கெட்டு போயிடும்?
2: நல்ல கேள்வி கேட்ட போ. வேணா வேலைக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டு போடாது.
3: அப்பா நீங்க என்கிட்ட காட்டுல அனுதாபத்துல நூத்துல ஆயிரத்துல லட்சத்துல ஒரு பங்கு. பசிக்காக ரெண்டு சப்பாத்தி துண்டை இந்த வீட்டுல இருந்து எடுத்தானே ஒரு ஏழை, அவனுக்கு காட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்காதுப்பா. இன்னைக்கு ஒரு மரணம் இந்த வீட்டுல ஏற்பட்டிருக்காது. அப்பா உங்ககிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு எந்த அக்கிரமத்தையும் செய்யலாம் நீங்க நினைச்சா அதுக்காக நான் வெக்கப்படுறேன்.
4: கமலி அப்பா இப்படி எதிர்த்து பேசுறது உனக்கே நல்லா இருக்கா?
5: ஏன் சாந்தி, உன் தங்கைய அவ்வளவு சுலபமா சமாதானப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? அவ யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு படிச்சிருக்க.
6: அக்கா அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் புரிஞ்சுக்க மனுஷத்தன்மை இருந்தா போதும், அதுக்கு படிப்பு தேவையில்லை. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த ஏழைகளோட சாபம் நம்ம குடும்பத்தை எரிக்காம விடவே விடாது.
2: இந்த முருகப்பா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோ. உன் மகன் வரதன் செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம் இன்னும் கோர்ட்ல சொல்லக்கூடாது. கோர்ட்ல என்ன, வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது.
7: ஐயா என் மகனை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு கூலியா 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்புறையே போய் சொல்ல சொல்றீங்களே, இது கடவுளுக்கே அடுக்காத. ஐயா
8: முடியாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை.
2: என்ன சொன்ன?
8: அடிங்க, நல்லா அடிங்க.
2: முருகப்பா நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல, உங்க இனத்தையே அழிச்சிருவேன், பூண்டோட ஒழிச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்ல, உன்னா செஞ்சே காட்டுவேன்.
9: கோட்டாரவர்களே, இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க
10: வேண்டுகிறேன்.
11: நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க.
9: கோட்டாருக்கு உங்க மகன் எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஏன் தயங்குறீங்க? உண்மையை சொல்லுங்க.
11: சொல்லிடுறேனுங்க, உண்மையை சொல்லிடுறேனுங்க. என் மகன் வரதன் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க. முதலாளிதான் அவரை அடித்துக் கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன். அது போயிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது 1977 வெளிவந்த மீனவ நண்பன் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குன்னா, இறந்து போன மீனவர் வரதனின் பெற்றோரை தன்னோட பெற்றோரை ஏற்றுக்கிட்டு கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வரதன் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கார் குமரன், அதாவது எம்ஜிஆர். ஆனால் கட்டுமர உரிமையாளரான வி கே ராமசாமிக்கு கப்பம் கட்ட மறுக்கிறார் எம்ஜிஆர். இதனால் ஆத்திரமடையும் வி கே ராமசாமியும் எம்என் நம்பியாரும் தங்களுக்கு சொந்தமான கட்டுமரத்தில் எம்ஜிஆர் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. இந்த தடை எதிர்த்து குப்பத்து மீனவர்கள் அனைவரும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் முடியடிக்கிற விதமாக வேறு பகுதி மீனவர்களை வைத்து கட்டுமரங்களை கடலுக்குள் அனுப்ப முயற்சிக்கிறாங்க வி கே ராமசாமியும் எம்என் நம்பியாரும். ஆனால் அந்த மீனவர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லி தன் பக்கம் திருப்பிடுறாரு எம்ஜிஆர். இதனால் கடும் கோபத்தோடும் தோல்வியோடும் வீடு திரும்புகிறாங்க வி கே ராமசாமியும் எம்என் நம்பியாரும். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என் படக உபயோகிக்கிற எவனா இருந்தாலும் சரி, கொண்டு வர மீன்ல முக்கால் பங்கு எனக்கு கொடுத்தாகணும், அதுதான் என் சட்டம்.
2: அந்த சட்டத்தை கொலைப்படப்படுது. உங்க போற நாங்களும் வாழத்தான் பிறந்திருக்கோம். உங்க சுகத்துக்காக நாங்க சாக பிறக்கிறேன்.
1: ஆரி, இனிமே இவன் நம்ம படகை தொடக்கூடாது. இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளு.
3: குமரா, நாங்கெல்லாம் மீன் பிடிக்க போறோம், நீ வரலையா?
2: இல்ல, உங்க முதலாளி படகை தொட வேணாம்னு சொல்லிட்டாரு.
3: என்ன, படகை தொடாதேன்னு சொல்லிட்டாரா? குமரா, இந்த சொல்ல உன்ன பார்த்து சொன்னா என்ன, எங்களை பார்த்து சொன்னா என்ன? அதானே குமரா, நீ தொடாத படக நாங்களும் தொட போறது இல்ல.
2: ஆஹா, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு கிடையாதுங்க. நீங்க கடல் மேல போய் மீன் கொண்டு வரலதான் உங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்டி கிடக்கும். என்னாலும் உங்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம். தயவு செய்து நீங்க எல்லாம் போங்க.
4: நல்லா இருக்கு தம்பி நியாயம். நீ எங்கள்ல ஒருத்தனா, எங்க வீட்டு பிள்ளையா இருக்க, உனக்கு வர்ற மான அவமானம் எங்களுக்கு இல்லையா? எப்ப அந்த முதலாளி உன்ன படக தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எங்களுக்கு விடுற சவால் தம்பி.
2: அதான் பொண்ணம்மா, என்ன ரூல் பேசுற? முதலாளி ஒன்னு சொன்னா அதுக்கு நாமெல்லாம் கட்டுப்படணும், அதுதான் முறை. ஏயா பொம்பளை பத்தி கேட்டு நிக்கிற, போய் படகடுங்க போங்க.
3: முடியாது குமரன், படக தொடர வரைக்கும் நாங்களும் தொட போறது இல்ல, இதுதான் எங்க முடிவு. பாருடா
2: ஐயா, ஆளுக்கு 20 ரூபாய் கூலி பேசி நமக்கு தேவையான அத்தனை பேரையும் கூட்டு வந்திருக்கேன்.
5: சபா, டேய், இன்னிலிருந்து நீங்கள்லாம் நம்ம கூலிக்காரங்க. உங்களுக்கு எத்தனை சௌகரியங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சு தர்றோம். ஆ, படகெடுங்க.
6: குமரையா, இது என்ன அக்கிரமம்? பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே.
5: தம்பி, கூலிக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து நம்ம வயிற்று அடிக்கிறாங்களே, இனிமே நம்ம கதி என்ன ஆகும்?
6: ஏண்டா நிக்கிறீங்க? படக,
2: நில்லுங்க, நில்லுங்க. விடுப்ப போட்டு தோணி இழுக்கிறதுக்கு முந்தி நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. இந்த கடலையும் இந்த தோணியையும் இந்த தொழிலையும் நம்பித்தான் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் யாரு? உங்க உடன் பிறந்த ரத்தத்தின் சத்தம். அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலாமா? உங்க இனத்துக்கு நீங்களே சமாதி கட்டலாமா? யோசிச்சு பாருங்க.
7: ஐயா, எங்க மன்னிச்சிடுங்க. தெரியாதனமா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அநியாயத்தை செய்ய ஒத்துக்கிட்டோம். எங்க இனத்தை காட்டி கொடுக்கவே மாட்டோம். இனிமே அவங்களுக்கு துரோகமும் செய்ய மாட்டோம். ஐயா, இந்தாங்க உங்க பணம்.
3: அடட, ஆளுக்கு இன்னொரு 10 ரூபாய் ஜாஸ்தியா தரடா.
7: 10 என்ன, 100 கொடுத்தாலும் இந்த அக்கிரமத்தை இனிமே செய்ய மாட்டோம். பிடிங்க உங்க பணத்தை.
8: குமரா, இப்ப நீ ஜெயிச்சிடுதா நினைக்கிறேன். ஆனா உங்களை எல்லாம் மண்டியட செய்யறதுக்கு எங்ககிட்ட எவ்வளவோ வழிகள் இருக்கு. உங்க கும்பு எரிஞ்சு எங்க கால வந்து விழுற வரைக்கும் எங்க படகுகளை யாருமே தொடக்கூடாது. மாமா வாங்க.
2: அருண், அதே சமயத்துல நீங்களோ உங்க சம்பந்தப்பட்டவங்களோ இந்த படகுகளை தொட நாங்க அனுமதிக்க போறதில்லை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1977 வெளிவந்த வண்ண திரைப்படமான மீனவ நண்பன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படின்னா, மீனவ நண்பனாக இருக்கும் குமரனை, அதாவது எம்ஜிஆரை, வி கே ராமசாமியின் மகளான கமலி, அதாவது லதா, காதலிக்கிறாங்க. இந்த காதல் திருமணத்தில் முடியுது. தன்னுடைய பரம விரோதியான எம்ஜிஆரை தன்னுடைய மருமகனாக ஏற்றுக்க மறுக்கிறாரு வி கே ராமசாமி. மூத்த மகள் வெண்ணிறாடை நிர்மலாவின் வேண்டுதலால் அரைகுறை மனதோட குமரனையும் கமலியையும், அதாவது எம்ஜிஆரையும் லத்தாவையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாரு வி கே ராமசாமி. ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆரை வி கே ராமசாமி அவமரியாதையாக நடத்துகிறாரு. இதனால் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறி மீனவ குப்பத்தில் போய் தங்கிக்கிறாங்க தம்பதிகளான குமரனும் கமலியும், அதாவது எம்ஜிஆரும் லதாவும். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: மூணு முடிச்சு கட்டுறாரோ இல்லையோ, குப்பு குப்புன்னு போடுக்கியா, அள்ளி உடுக்கியா பூவ.
2: ஐயோ, என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டாளே. குபேர வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சேனே, ஆனா குப்ப மேட்ல போய் உட்கார்ந்துட்டாளே. நாலு காசு வச்சிருக்கிறவன்லாம் என்ன பார்த்து சிரிப்பானே, அவனுக்கு முன்னாடி நான் எப்படி நிக்க போறேன். ஆமா ஆமா, விருந்துக்கோ விழாவுக்கோ எந்த வீட்டுக்கு போனாலும் ஓஹோ குப்பத்தை சம்பந்தியான உங்களை ஏளனமா பாப்பாங்களே. அதை நினைச்சாதான் என் உடம்பெல்லாம் கூச்சு. தோழில போறேன், தெப்பத்துல போறேன் நட்டு, அப்பா அத்தா இல்லாத அனாத பயலோட அம்போன்னு போயிட்டாளே மாப்பிள்ள. எனக்கு அதை பத்தி கூட வருத்தம் இல்ல மாமா, அதை இருக்கிறாங்க. ஆனா உங்க புது மாப்பிள்ள இன்னைக்கு உங்க மக கைய பிடிச்சா, நாளைக்கு உங்க மடியையே பிடிக்க போறான். ஏன் மடியவா, எதுக்கு மாப்பிள்ள? உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுன்னு. நல்லா கேப்பான பங்கு, யார் அப்ப விட்டு சொத்து? நான் சுயமா சம்பாதிச்சது, சல்லி காசு கூட கண்ணுல காட்ட
3: மாட்டேன்.
2: என்ன துணிச்சிருந்தா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பீங்க. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு அண்ணக்காவடி பணக்கார விட்டு மாப்பிள்ளை ஆகிட முடியுமா? இந்த பாருமா, உனக்கு எனக்கு உள்ள சொந்த வந்த நேத்தோட அறந்து போச்சு.
3: கமலி, உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிற உரிமை எனக்கு இருக்கிறப்போ அதை யார் தடுக்க முடியும்?
2: ஓஹோ, அக்கா தங்கச்சிக்கு ஆரத்தி எடுக்க வந்திருக்கியா? அவங்க கெட்ட ஏட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல், போதாவுல.
3: எங்களை பெத்த தாய் உயிரோடு இருந்திருந்தா தம் மக என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை மறந்து மன்னிச்சு இன்னைக்கு இவளை அள்ளி அணைச்சிருப்பாங்க. இப்ப அம்மா இல்ல, ஆனா அந்த ஸ்தானத்துல நான் இருக்கேன். உங்க மகளையும் மருமகனையும் மங்கள ஆரத்தியோட வரவேற்க நான் முடிவு பண்ணிருக்கேன். இத நீங்க தடுத்தீங்கன்னா இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க நான் கூட இருக்க மாட்டேன். தயவு செய்து உள்ள போங்க.
2: தரங்கிட்டவனுக்கு கப்பன் சாசன ஒண்ணுதான் பாருங்க.

0: மனுஷத்தன்மை இல்லாதவனுக்கு, மரியாதை தெரியாதவனுக்கு பாரத்தை பத்தி பேச யோகியதே கிடையாது.
1: என்னுடைய யோகியதை பத்தி நீ பேசுறியா?
2: அப்பா, இப்படி வீட்டு மாப்பிள்ளைய நீங்க கேவலப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
0: நான் போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஆணவம் அகந்தி உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க அனுபவிக்கிற இந்த வாழ்வு, நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து, தங்கம், வைரம் எதுவுமே உங்களை காப்பாத்தாது. பணம் இருந்தால்தான் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க நினைச்சா அது உங்க முட்டாள்தனம். இதை நீங்க சீக்கிரம் உணர போறீங்க. நான் வரேன்.
2: கொஞ்சம் இருங்க அப்பா, நானும் அவரோட போக போறேன். கமலி, மனைவி வாழ வேண்டிய இடம் கணவனோட நிழல்ல தானே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்று மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து கதை எப்படி பயணிக்குதுன்னா, மீனவர்கள் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த நேரத்தை பயன்படுத்தி கள்ளக்கடத்தல் பொருள்கள் எடுத்து வர கடலுக்குள்ளே கட்டுமரத்தை எடுத்துகிட்டு போகிறாரு எம்என் நம்பியாரின் அப்பாவான பிஎஸ் வரப்பா. பிஎஸ் வீரப்பா இந்த தகவல் தெரிஞ்சு பிஎஸ் வீரப்பாவை போலீஸிடம் பிடிச்சு கொடுக்குறாரு குமரன், அதாவது எம்ஜிஆர். சமூகத்தில் பெரிய மனிதராக வளம் வரும் தன்னை எம்ஜிஆர் சிறையில் அடைத்தது தாங்க முடியாத பிஎஸ் வீரப்பா மகன் எம்என் நம்பியாரிடம் சொல்லி எம்ஜிஆரை கொலை செய்ய திட்டமிடுறார். நிலைமை இப்படி இருக்க கள்ளக்கடத்தல் கும்பலின் தலைவனான பிஎஸ் வீரப்பாவை பிடித்து கொடுத்ததால் எம்ஜிஆருக்கு அரசாங்கம் ரொக்க பரிசு தர்றாங்க. அந்த தொகையை பயன்படுத்தி மீனவர்களுக்கு சொந்தமாக ஒரு மோட்டார் படகு வாங்கி தர்றாரு எம்ஜிஆர். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அருண் எப்படி எப்படியோ சமாளிச்சு 10 லட்ச ரூபா பெருமானம் உள்ள அபின சேகரிச்சுட்டேன்.

0: அந்த சிங்கப்பூர்காரனையும் வடக்கமா இன்னைக்கு ராத்திரி கடல்ல தங்கக்கூடிய இடத்துல அவன் போட்டில வந்து இருக்க சொல்லியிருக்கேன். பணத்தையும் ரெடியா வச்சிருக்கான். இன்னைக்கு ராத்திரி எப்படி அந்த சரக்கை கடத்தி ஆகணும்?
1: ரொம்ப தர்மசங்கடமான நிலைமையப்பா. படகு எடுக்க கூடாதுன்னு குமரன் வேற காவலுக்கு ஆளை போட்டிருக்கான்.
0: அருண், இன்னைக்கு சரக்கு போகலாம், என் கைக்கு பணம் கிடைக்காது, கடங்காரட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
2: சின்னையா, காவலை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, சரக்கு என்கிட்ட ஒப்படைங்க, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர்றேன்.
0: இல்ல மாறி, நீ மட்டும் போற அந்த சிங்கப்பூர்கார ஏமாத்திருவான், நான் வந்தா பேர ஒழுங்கா நடக்கும். எல்லாரும் பேசாம இருக்க.
1: சரி, என்ன வந்தாலும் வரட்டும், புறப்பட ஏற்பாடு பண்றேன்.
3: அதோ
4: மாறி, போலீஸ் பிரிவு சீக்கிரம் போ, சீக்கிரம் போ,
5: தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டாம்.
3: நீயா? ஆமா, உங்க தேச விரோத செயலுக்கு முடிவு கட்ட வேண்டிய என்னுடைய கடமை.
5: அரஸ்ட்.
6: நீ கள்ள கடத்தல் ஆசாமியை பிடிச்சு கொடுத்த இல்லையா, உன் சேவைய பாராட்டி அரசாங்கம் உனக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கு. இந்த அத்தாட்சி பத்திரத்தை கலெக்டர்கிட்ட காமிச்சு உன் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஐயா, எந்த தனிப்பட்ட பரிசுக்காகவும் நான் இந்த காரியத்தை செய்யல. இந்த பரிசு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உங்களால் உதவி செய்ய முடியுமா?
6: என்ன
3: ஐயா, இந்த குப்பத்து ஜனங்களுக்கு மீன் பிடிக்க சொந்தமா ஒரு படகு கூட இல்லைங்க. இந்த பரிசு பணத்தை முதலா வச்சு மீன் பிடிக்க மோட்டார் படகு வாங்க அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்குங்க.
6: உமரா, உங்களுடைய பெரிய மனசை நான் மனமாற பாராட்டுறேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா செய்யறேன்.
3: ரொம்ப நன்றிங்க.
7: இந்த கேஸ உடைக்கலாம், எனக்கு விடுதலை வாங்கி தரலாம், அது பெரிய சாமர்த்தியம் அல்ல. என்ன காட்டி கொடுத்தவனையும் அந்த குமரன், அவனை பழி வாங்க வேணும், அப்பத்தான் எனக்கு மனசு சமாதானமா.
8: குமரன், அவனை பழி வாங்குறது ஒரு பெரிய காரியம் இல்லை. என் வாழ்க்கையில குறிக்கிற அவனை அடியோடு ஒழிச்சு கட்டுறான். என் முதவே செஞ்சிருவேன், கூடி சீக்கிரம் செஞ்சிருவேன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. 1977 வெளிவந்த மீனவன் நண்பன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுன்னா, தன்னுடைய தந்தை PS வீரப்பாவை பிடிச்சு போலீஸில் ஒப்படைத்த MGRை கொலை செய்ய அடியாள் அனுப்புகிறார் MN நம்பியார். ஆனால் அந்த அடியாள் சுட்டதில் MGRின் மனைவியான லதாவுக்கு குண்டு காயம் ஏற்படுது. லதாவை மருத்துவமனையில் சேர்த்து குணமடைய செய்கிறார் MGR. இந்த நிலையில் மாமனார் வி கே ராமசாமியின் சொத்துக்களையும் கருப்பு பணத்தையும் கைப்பற்ற வி கே ராமசாமியை கடத்திட்டு போய் அடைச்சி வைக்கிறாரு மருமகனான MN நம்பியார். சொத்துக்களை எழுதித்தர மறுக்கும் வி கே ராமசாமி உயிரோடு எரித்துக்கொள்ள அடியாட்களுக்கு உத்தரவிடுறாரு MN நம்பியார். இந்த தகவல் கேள்விப்பட்டு அங்கு வரும் MGR அடியாட்களை அடித்து துவைத்து மாமனார் வி கே ராமசாமியை காப்பாத்துறாரு. அந்த நேரம் பார்த்து வி கே ராமசாமி பதுக்கி வைத்த கருப்பு பணத்தை எடுத்துக்கிட்டு மீனவர்களுக்கு சொந்தமான மோட்டார் படகுகளை ஏறி கடலுக்குள்ள போயிடுறாரு வில்லன் MN நம்பியார். இதை கேள்விப்படும் MGR மற்றொரு மோட்டார் படகுல MN நம்பியாரை பின்தொடர்ந்து கடலுக்குள்ள போறாரு. நடுக்கடலில் MGRக்கும் வில்லன் MN நம்பியாருக்கும் கடும் சண்டை நடக்குது. சண்டையோட முடிவில் MN நம்பியாரையும் கருப்பு பணத்தையும் போலீஸிடம் ஒப்படைக்கிறாரு MGR. சிறையில் இருக்கும் MN நம்பியார் மனம் திருந்துறாரு. தங்களை அடிமை தலையிலிருந்து மீட்ட மீனவ நண்பனான குமரனை, அதாவது MGRை மாலை மரியாதை செய்து கொண்டாடுறாங்க மீனவ மக்கள். இப்படியாக மீனவ நண்பன் திரைப்படத்தை நிறைவு செஞ்சிருப்பார் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர்.
1: கமலி அக்கா, கமலி, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தெய்வத்தோட கருணையால நீ பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்ட அக்கா. என் மேல பட்ட குண்டு தப்பி தவறி அவர் மேல பட்டிருந்தா எங்கது என்ன இருக்கும்? அதை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது.
2: கமலி, உன்னை பேச வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காருல, அமைதியா தூங்கு.
3: முதல்ல இந்த பாத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடுங்க.
4: அத்தரமா, இதுல நான் கையெழுத்து போடணும்?
3: ஏன் எடுக்குங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. உங்களையும் ரொம்ப நேரம் இங்க அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆகினால இந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு நான் சுருக்கமா சொல்றேன். என் விருப்பத்துக்கு மாறாக என் இரண்டாவது பெண் கமலி வேலோட்டனை கல்யாணம் செய்து விட்டதுனால என் சொத்துல எந்த விதமான உரிமை அவளுக்கு கிடையாது. நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து கூறாதோ என் முதல் பெண் சாந்தி தான் செய்யும். அந்த சொத்துக்களை அனுபவிக்கவோ வீர்க்கவோ சாந்தியுடைய புருஷன், அதாவது என் முதல் மாப்பிள்ள அருணுக்கு இதனால எல்லா விதமான உரிமையும் மனப்பூர்வமா அளிக்கிறேன். மாமா, பத்திரத்தை கிழிச்சுட்டதுனால என் திட்டத்தை மாத்திக்க நினைச்சா அது உங்க முட்டாதான். போக்கு மாமா, உங்க சொத்து எனக்கு தேவை. ஆனா கத்த கத்தியா கருப்பு படத்தையும் கட்டி கட்டியா தந்தத்தையும் உங்க கோயில்ல மறைச்சு வச்சிருக்கீங்க.
5: பெரிய மாப்பிள்ள அருண் அவரை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அவர் உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. நீதான் அவரை காப்பாற்ற வேணும்பா.

0: குமரா, நீ என்ன காப்பாத்துனது பெருசில்ல. நான் காலங்காலமா சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்த சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என் மாப்பிள்ள, ஐயோ, அவனை என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அருண் என்னை கட்டி போட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்காப்பா. நீ அதை எப்படியாவது காப்பாத்தி தரணும்.
1: மன்னிக்கணும், உங்களை காப்பாத்துறது என் மனசுல ஏற்பட்ட பச்சாத்தாபம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்களே, நமது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி, நமது கோயம்புத்தூர் மாநகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை, 26 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை. திருப்பூரில் 34 டிகிரி குறைந்தபட்சம், 26 டிகிரி. ஊட்டி உதகமண்டலத்தில் 23 டிகிரி குறைந்தபட்சம், 17 டிகிரி. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகி உள்ளது. நேர்களை, இனி இரவு 11 மணி முதல் காலை 5:51 மணி வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.